நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 தேதி 2026 ஆண்டு ஜூலை மாதம் 11 நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:49:50 மங்கள இசை.

நாளொரு குறளில் இன்று, ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாது ஆகிவிடும். குறள் எண் 128, பக்கம் எண் 27 இடம்பெற்றுள்ள இக்குறளின் விளக்கமானது, தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, EFM ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மக்கிய கோழியறு தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு

செய்தி மலரில் செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிவது தொடர்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு குறித்த தொகுப்பு இடம்பெறும். காலை 7:25 நலமாய் வாழ அயோடின் உப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். காலை 7:35 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம புதுவை நேரலையில் இணைகிறார் அஷ்மத் அவர்கள். காலை 8:55 சைபால் நின்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்.

வுட்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி ஏஞ்சல். காலை 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் அஸ்மத் அவர்கள். காலை 8:55 சைவால் நின்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்காட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். இதில் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் விருப்பம். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நிறையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனார்தனன். 6:20 முதல் 7:00 வரையிலும் மற்றும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மேலும் 7:25 முதல் 7:59 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:15 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 முதல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். மேலும் காலை 7:00 8:00 9:00 10:00 10:58 12:00 பகல் 1:00 ஆகிய நேரங்களிலும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறும் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து முதன்மை அலைவரிசையான 1215 கிலோ ஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்காட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரையும் 8:30 முதல் 8:59 வரையும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை. கோலியனூர் கே பி ராஜா குழுவினர் நாதஸ்வரம். நெட்டப்பாக்கம் என் சி ரவீந்திரன் தவில். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழியினை ஏற்பிருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12:00 இது ரெட்ரோ நேரம். பனிரெண்டு 30 பன்னிசை மாலை சேலம் எஸ் ஜெயலட்சுமி பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். இதில் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் எஸ் செல்வமுத்து அவர்கள் தவில். 2:55 வானொலி அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி கே ஜெயராமன் பாட்டு. மாலை 4:00 நாடகம் ஒய் ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம். எழுதியவர் வெண்ணிறை ஆடைமூர்த்தி அவர்கள். இயக்கம் ஒய் ஜி மகேந்திரன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். சென்னை அஞ்சல். மாலை 5:00 கிராமிய தென்றல் ஐ தாயாரம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடலின் முதற் பகுதி. மாலை 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி திராஸ்பேட் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. மாலை 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம்.

மாலை 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இதில் பயறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 8:00 திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெய்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானொலி, 10:00 ரவிவாஸ்ரீ அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் குமார் மார்தூரும் அவர்களின் பாட்டு. இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 மத்திய அலை 1115 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 முதல் பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் மற்றும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஞாயிற்றுக்கிழமை தரும் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில குட்டீஸ் குட்டீஸ் உங்களுக்கான டேலண்ட் நீங்க அழகா வெளிப்படுத்தலாம். நீங்க மறக்காம டயல் பண்ணுங்க, எஃப்எம் ரெயின்போக்கு உங்க டேலண்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் தான் வீக்கெண்ட் ஸ்பெஷல் எஃப்எம் ரெயின்போவில் மட்டும் ரெயின்போ கிட்ஸ் இன்று பிற்பகல் 3:00.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளிவீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது. கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தே பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கு பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் 7 பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால்உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தை போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம்.

0: 1000 புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி? அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உளர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதைப் போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம். பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:14. உங்களின் இல்லந்தோறும் பக்தி மனம் கமழச் செய்திட வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம் எல்லார் ஈஸ்வரியின் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 28 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. இன்றைய உழவர்களுக்கான செய்திகள். இதில் மக்கிய கோழியறு தயாரித்தல் குறித்த காத்தமுத்துவின் கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த தீனி, தீனி, இந்த பொறுக்குங்க, பொறுக்குங்க. அதோ போறது மாமன் பொண்ணு மயிலு போல தெரியுது. ஆமா ஆமா, குடிக்க தண்ணி கொண்டு வரப்போகுது. சரி சரி.

0: என்னப்பா கோழியோட கோழி ஆயிட்டாரு
1: காத்தமுத்தா? வா காத்தமுத்த, வாப்பா வாப்பா.
0: என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
1: கோழிகளுக்கு தீவனம் போட்டுக்கிறேன் பா, கம்பு கேவுரு.
0: ஓஹோ, சரி. கோழிக்கு தீவனம் போடுற, கோழியோட எச்சம்லாம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதெல்லாம் ஏதாவது உரமாக்குறியா? என்ன செய்யற நீ?
1: அது என்ன காத்த முத்து, கோழி எச்சத்தெல்லாம் கூட்டி குப்பையில கொட்ட வேண்டியதானே?
0: எப்பா, கோழி எச்சத்துல நிறைய சத்து இருக்குப்பா. விவசாய நிலத்துல அதை கொண்டு போய் போட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும்பா.
1: இது கோழி எச்சத்துல சத்து இருக்குதா? என்னப்பா நீ?
0: எப்பா உண்மையதான்ப்பா நான் சொல்றேன், கோழி எச்சத்துல தழைச்சத்து ஒரு 5% மேல இருக்குப்பா.
1: அடடடா,
0: மணிச்சத்து ஒரு 2.5-3% இருக்குப்பா.

0: சாம்பல் சத்து ஒரு 2% மேல இருக்குப்பா.
1: என்னப்பா இத்தனை வருஷமா நானு அந்த எச்சத்தெல்லாம் கூட்டி கூட்டி குப்பையிலே கூட்டினுக்கிறேன் நானு.
0: அப்பா இது போக இன்னொன்னு சொல்றேங்கப்பா, கால்சியம் சத்து கிட்டத்தட்ட 4.5% to 8% வரைக்கும் இருக்குப்பா.
1: அடடடா,
0: தாமிரம், துத்தநாகம், இரும்பு, மாங்கனீஸ் இது மாதிரி சத்துக்களும் கோழி எச்சத்துல இருக்குப்பா.
1: அட என்னப்பா இது இவ்வளவு சத்துக்கள் இருக்குது நமக்கு இன்னைக்குதான் தெரியுது.
0: அப்பா இதெல்லாம் போக நுணுக்கமான ஒரு சத்து அந்த செல்லுலோஸ் நம்ம சொல்றோம் இல்லையா,
1: செல்லுலோஸ்.
0: ஆமா, அதாவது அந்த செல்லுலோஸ் தான் நம்ம வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிடுறது இல்ல, எல்லாம் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சத்து.
1: சரி சரி,
0: அது கூட கோழி எச்சத்துல இருக்குதுப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, அப்ப இந்த கோழி எச்சத்தெல்லாம் உரமாக்கி லாபம் அடையலாம்னு சொல்ற?
0: ஆமாப்பா, எவ்வளவோ பேரு இந்த வெர்மி கம்போஸ்ட் சொல்றோம் இல்லையா, என்னது மண்புழு உரம்,
1: ஆமா
0: அது மாதிரி கோழி எச்சத்தையும் உரமாக்குறாங்கப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, அப்ப இந்த மக்கிய கோழி எரு எப்படி தயாரிக்கலாம் அத பத்தி விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: எப்பா கோழி கழிவுகளை நாம சேகரிச்சு வச்சுக்கணும்.
1: சரி,
0: அன்றாடம் நம்ம அதை சேகரிச்சு வச்சோம்னா ஒரு வாரத்துல கொஞ்சம் அதிகமா நமக்கு கிடைச்சோம். அப்புறம் அதை மக்குவதற்கு ஏதுவான ஒரு கரிமம் அல்லது தழைச்சத்து,
1: ஓஹோ
0: 2 சென்டிமீட்டருக்கு குறைவாக வெட்டப்பட்ட வைக்கோல், இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கணும்பா.
1: சரி சரி சரி,
0: 1 டன் இது மாதிரி சேர்த்த பிறகு அது கூட 1.5 கிலோ சிப்பி காளான்.
1: ஓஹோ,
0: இது கணக்கு. 1 டன் முடியல, 100 கிலோ தான் இருக்குன்னா 100 கிலோவுக்கு தகுந்த மாதிரி சிப்பி காளானையும் நீ குறைச்சிக்கணும். 1 டன்னுக்கு 1.5 கிலோ சிப்பி காளான்.
1: சரி,
0: இந்த மாதிரி அதை சேர்த்து 40-50% வரைக்கும் ஈரப்பதம் இருக்கு மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா குழ குழன்னு வச்சுக்கணும்பா. 15 நாளைக்கு ஒரு முறை நாம அதுக்கு பிறகு தண்ணி தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: 21, 35, 42வது நாள்ல நல்லா கிளறி விடணும்பா.
1: சரி,
0: இப்ப இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்னா 50வது நாள்ல கோழி பண்ணை கழிவு கலந்த வைக்கோல் கலவை.
1: ஓஹோ,
0: இதுதான் முழுமையான மக்கிய உரமா கிடைச்சிரும்பா. இத ஒரு பாக்கெட்ல போட்டு 1 கிலோ 25 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்கப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, அப்ப கோழி பண்ண வச்சிருக்கலாம், இது ஒரு பெரிய லாபம்னு சொல்லு.
0: ஆமாப்பா, கோழி பண்ணையா இருக்குன்னா அங்க நிறைய அவங்களுக்கு கோழி எச்சம் கிடைக்கும்.
1: ஆமா,
0: அதுல இருந்து அவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு உரத்தை தயார் பண்ணலாம். 5-25 கிலோ கொண்ட பொட்டலமா வியாபார நோக்கத்துல கோழி எருவை அவங்க தயார் பண்ணி விக்கலாம்பா.
1: ஓஹோ, அப்ப என் வீட்டுல ஒரு 10-15 கோழி இருக்குதே, எரு அதிகமா கிடைக்குமா இல்ல?
0: உன்னை பொறுத்த அளவுக்கு வந்து நீ பெரிய அளவுல செய்யணும்னு அவசியம் இல்ல. நீ கோழி எருவை நீ 50 நாள் மக்க வச்சுதான் போடணுங்கிற அவசியமும் இல்ல. நீ நேரடியாவே உன்னுடைய கோழியோடைய அந்த எச்சங்களை வயல்ல கொண்டு போய் போடலாம்.
1: ஓஹோ,
0: ஆமா.
1: அப்படியே எச்சத்தை அன்னைக்கே கூட்டி அப்படியே போடலாமா?
0: தாராளமா போடலாம்ப்பா. அந்த மாதிரி நீ போடும் போது அந்த வயலுக்கு தேவையான சத்துக்கள் அதுல இருந்து கிடைச்சிடும்பா. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கோழி எச்சத்தை மீன்களுக்கு உணவா கொடுக்கறாங்க.
1: கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா.
0: ஒரு பண்ணை குட்டை மாதிரி வெட்டிக்கிட்டு அதனுடைய நடுப்புற வந்து ஒரு பறனை மச்சு அதுல கோழி வளர்க்கறது. அந்த கோழியோட எச்சம் என்ன செய்யும், அப்படியே நேரடியா பச்சை எச்சமே அப்படியே டக்குன்னு தண்ணியில விழுந்துரும்.
1: ஆமாமா,
0: அத மீன்கள் என்ன செய்யும், போய் சாப்பிடும்.
1: சாப்பிடும்.
0: இப்ப மீன்களுக்கும் உணவாகவும் ஆச்சு.
1: ஆமா,
0: மிச்ச மீதி இருக்கிறது தண்ணியில கரைஞ்சு அந்த தண்ணியை நம்ம விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தணும்னா விவசாய நிலமும் நல்லா மகசூல் கொடுக்கும்.
1: ஆமா
0: ஆமாப்பா, இந்த மாதிரி பல வகையில நாம கோழி எச்சத்தை பயன்படுத்தலாம்பா.
1: காத்தமுத்த, ஒரு தெரியாத விஷயத்த சொல்லிக்கிறப்பா நீ எனக்கு. நீ சொன்ன மாதிரியா என் வீட்டுல இருக்கிற கோழி போடுற அந்த எச்சத்தை எல்லாம் நல்லா கூட்டிய மக்கிய கோழி எருவா நான் மாத்தி என்னுடைய நிலத்துக்கும் சரி, இதன் மூலமா கோழியும் அதிகரிச்சு ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கி அதன் மூலமா நல்ல வருமானம் பாக்குறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. காத்தமுத்த, உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன்.
1: சரி சரி,
0: எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ இதுல செய்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
0: சரி, நான் போயிட்டு வரட்டுமா?
1: பாத்து போயிட்டு வா காத்தமுத்த. இந்த தீவனம் தீவனம் இந்த கொத்திக்கோ கொத்திக்கோ கொத்திக்கோ. ஆமா, என்ன நம்ம ஊர்ல ரேடியோ பாடுத?
2: சிங்காரமா நல்ல ஒய்யாரமா ஏற்புடிக்க வேணும் அண்ணே அண்ணே.
1: அடடே நண்பா, குப்பம் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு சொன்னா மறந்து போயிட்டேன் பாரு.

0: சரி சரி சரி, விசேஷத்துக்கு கிளம்ப வேண்டிதான். சரி இந்தா தீவனங்கள்லாம் பொறுக்கிட்டு இருங்க, நான் போய் மொய் வச்சுட்டேன், சாப்பிட்டு வந்துடுறேன். லட்சுமியே, லட்சுமியே,
1: என்னங்க
0: மஞ்சள் நீராட்டு விழாக்கு போனோம், சைக்கிளை தொடச்சு வைமா, சட்டு புடுன்னு கிளம்புமா.
1: சரிங்க.

நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்ட பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக

0: டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது.

0: என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000 அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55:39. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
1: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு.
2: வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. உணவு சங்கிலியின் வெவ்வேறு படிநிலைகளில் உள்ள பல்வேறு உயிரிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதையும், அவைகளின் வாழ்நிலை பாதிக்கப்பட்டால் அதனால் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம். உணவுச் சங்கிலியின் 2வது படிநிலையான நுகர்வோர்களில் முதல் கண்ணியாக இருப்பவை பூச்சிகள். பூச்சிகள் தாவரங்களுடன் கொள்ளும் உறவு முறைகள் வாழ்வின் ஒரு முக்கியமான அம்சமாகும். இது தாவரங்கள் மற்றும் பூச்சிகளின் பரிணாம பாதையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்லுயிரியலை பராமரிக்கவும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் விவசாய அமைப்புகளை நிலையான முறையில் நிர்வகிக்கவும் இந்த உறவுகளை புரிந்து கொள்வது அவசியம். பூச்சிகளும் தாவரங்களும் மில்லியன் கணக்கான நூற்றாண்டுகளாக இணைந்து வாழ்ந்து பரிணமித்து வருகின்றன. இவை இரண்டுக்குமான உறவு முறை சிக்கலானது. பரஸ்பர பரிமாற்ற வாழ்க்கை, எதிர்ப்பு உறவு வாழ்க்கை மற்றும் கூட்டு வாழ்க்கை என 3 வித உறவுகளில் தாவரங்களும் பூச்சிகளும் இயங்கி வருகின்றன. பரஸ்பர பரிமாற்றம் என்பது இரு உயிரினங்களும்

0: பயனடையும் தொடர்புகளை குறிக்கும். இதில் மிக பிரபலமானது மகரந்த சேர்க்கையாகும். பூச்சிகள் தமது வாழ்வு முறையின் பகுதியாக தேன் அல்லது மகரந்தத்தை சேகரிக்க தாவரங்களை நாடுகின்றன. அவ்வாறு சேமிப்பதன் மூலம் ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு மகரந்தத்தை பரிமாறுகின்றன. பூக்களிடமிருந்து பூச்சிகளுக்கு தேன் கிடைக்கிறது. பூச்சிகளினால் தாவரங்களுக்கு இடையிலான மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இவ்வாறு இரண்டு உயிரினங்களும் பயனடைகின்றன. ஓர் உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பயனடைவது எதிர்ப்பு உறவு ஆகும். உதாரணமாக, வெட்டுக்கிளிகள், கம்பளிப்பூச்சிகள் போன்ற தாவர உண்ணிகள் தாவர திசுக்களை உணவாக உட்கொள்கின்றன. வெள்ளை ஈ போன்ற உயிரினங்கள் தாவர சாற்றை உண்பதன் மூலம் நோய் கிருமிகளை பரப்புகின்றன. இவை அனைத்துமே தாவரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எதிர்ப்பு உறவு ஆகும். சில தாவரங்களும் பூச்சிகளை உணவாக கொள்கின்றன. இதுவும் ஓர் எதிர்ப்பு உறவே ஆகும். கூட்டு வாழ்க்கை தொடர்பில் ஓர் உயிரினம் மட்டும் பயனடைகிறது, ஆனால் மற்ற உயிரினம் எந்த பயனும் அடையாது அல்லது எந்தவிதமான பாதிப்பிற்கும் உள்ளாகாது. உதாரணமாக, தாவரங்களில் காணப்படும் இடைவெளிகள் அல்லது பொந்துகளில் வண்டுகள் மற்றும் எறும்புகள் போன்றவை கூடுகளை கட்டுகின்றன. அவற்றில் அவை பாதுகாப்பாக வாழ்ந்து இனப்பெருக்கமும் செய்கின்றன. இதன் மூலம் பூச்சிகள் தாவரங்கள் மூலம் பயனடைகின்றன, ஆனால் தாவரங்கள் எந்த பாதிப்பிற்கும் உள்ளாவதில்லை. இது கூட்டு வாழ்க்கை தொடர்பிற்கு சிறந்த உதாரணமாகும். பூச்சிகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையிலான தொடர்புகள் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் விவசாயம் இரண்டிற்கும் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கொண்டுள்ளன. இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் இந்த உறவுகள் பல்லுயிர் உணவு வலைகள் மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சியை பாதிக்கின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். வியட்நாமின் ஃபு குவோக் தீவு அருகே இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட துயரமான படகு விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். படகு விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துயரத்தில் வாடும் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தனை செய்வதாக பதிவிட்டுள்ளார். தனது செய்தியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காயமடைந்தவர்கள் விரைவில் முழுமையாக குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் நம்பிக்கை தெரிவித்தார். வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருவதாகவும் வியட்நாம் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையே பாதுகாப்பு, சுற்றுலா, பேரிடர் மேலாண்மை, விளையாட்டு, பால் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருக்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். பல்வேறு மொழிகளில் சுமார் 48,000 பாடல்களை பாடிய மகத்தான ஆளுமையான புகழ்பெற்ற மூத்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி மைசூரில் நேற்று காலமானார். இவருக்கு வயது 88. தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வரும் 17 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
4: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிவது குறித்து பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு குறித்த தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது.

0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகமும் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிவது குறித்த ஒருநாள் பயிலரங்கை நேற்று முன்தினம் நடத்தின. புதுச்சேரியை சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கான இப்பயிலரங்கம் 100 அடி சாலையில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. அன்று காலை நடைபெற்ற தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இப்பயிலரங்கின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக இப்பயிலரங்கின் தொடக்க விழாவில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு வை பழனிசாமி நோக்க உரையாற்றினார். அப்போது
1: The election period, we had a, uh, uh, or a

0: சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இப்பயிலரங்கின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக இப்பயிலரங்கின் தொடக்க விழாவில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வை பழனிசாமி நோக்க உரையாற்றினார். அப்போது
1: தி எலெக்ஷன் பீரியட்ல வி ஹேட் ஒரு வார்த்தாலாப்னு இதுக்கு பேரு இந்தியில. ஆக்சுவலா ஊடகத்தோட நம்ம அரசுடைய திட்டங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி செய்யறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பிஐபி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்ல பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோட எங்களுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராம் தான் இது வார்த்தாலாப் அப்படிங்கிறது. நார்மலா வந்து ஊடகவியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு நம்ம போடுவோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக ரெண்டே ரெண்டு விஷயம். நார்மலா ஒரு மூணு நாலு ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசுவோம். அதுல ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து யூஸ் டு ஹவ் ஏஐ அண்ட் ஃபேக்ட் செக் அண்டால். ரெண்டு மூணு விஷயம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் நியூஸ் செய்தி, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, செய்தியை செய்தியாக எப்படி பார்க்கறது. நார்மலாக வந்து ஏபிசின்னு சொல்லுவோம். நீ செய்தியை வந்து உண்மையான ஒரு செய்தி அப்படின்னா அக்யூரேட், பிரீவிட்டி அண்ட் கிளாரிட்டி. அக்யூரேட் கரெக்டாக செய்தி தான் செய்தின்னு சொல்லணும், நெத்தி அடின்னு சொல்லணும் இல்லையா செய்தி. பிரீவிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். தேர்ட் கிளாரிட்டி, எந்த ஒரு ஆம்பிகூட்டி, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் செய்தியை சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மூணு கட்டத்துக்குள்ளே நம்ம செய்தியை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய ஒரு செய்தி நம்ம வந்து நம்மளுடைய செய்தி அச்சுறோம். நான் எல்லா ஊடகவியலாளர்களையும் பேசுறது என்னன்னா, நீங்க ஃபீல்டில் வந்து ஒரு வீடியோ ஒரு ஷார்ட் எடுத்த ஒரு வந்து ஷார்ட் ஒரு கேப்சூல் பண்ணாலும் சரி, இல்லை பிரிண்ட் மீடியாவில் நீங்க ஒரு செய்தி அது எத்தனை லைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தியை அப்படியே உங்களுடைய அச்சில் ஏறிச்சுன்னா தட் இஸ் யுவர் சக்சஸ். எவ்வளோ பேர் நம்ம அந்த மாதிரி கரெக்டாக நமக்கு போடுற செய்தியை நம்மளுடைய எடிட்டர் டெஸ்கில் இருக்க எடிட்டர் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த செய்தியை போடுவார். அப்படிங்க தான் ரியல் டேலண்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் அனுபவம். நம்ம ஒரு செய்தியாளராக இருந்து நம்ம செய்தி எப்படி கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது எங்களுடைய முக்கியமான ஒரு இந்த கூட்டம் நம்ம செய்யறதுக்கு காரணம்னா, செய்தித்தாளம் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் சோசியல் மீடியா எடுத்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய ரெகுலராக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மீடியா எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரேக்கிங் நியூஸ் ஆர் சம் சென்சேஷனல் நியூஸ், தெர் இஸ் சம்திங் கால் டெவலப்மெண்ட் நியூஸ், வளர்ச்சி செய்திகள். அப்போ அரசு எந்த அரசால் நினைச்சோம், மாநில அரசாக இருக்கலாம் அது மத்திய அரசாக இருக்கலாம், அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மொத்த வேலையும் உங்கள்ட்ட இருக்கு. தட்ஸ் வாட் நாங்க ஒரு பிஐபி, நான் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இருக்கேன், அதே மாதிரி நம்ம டிஐபி என்னுடைய கவுண்டர் பார்ட் வந்து ஸ்டேட்ல இருக்காரு, அவர் போய் மக்கள்கிட்ட டைரக்டா சேர்றது இல்லை, அவர் உங்கள் மூலமா தான் மக்கள்கிட்ட போய் திட்டங்களை சேர்க்க பாக்குறாரு. அப்ப நம்ம முடிந்த அளவுக்கு இந்த டெவலப்மெண்ட் நியூஸ் ஒரு, அதாவது ஒரு பிரிண்ட் மீடியால ஒரு ஸ்பேஸோ எலக்ட்ரானிக் மீடியால ஒரு டியூரேஷனோ கண்டிப்பா இடம்பெறணும். திஸ் இஸ் மை ரிக்வஸ்ட். நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், கேமராமேன், எல்லாரும் கேமராமேன் நினைக்கிறோம், ஏன்னா செல்போன் இருந்தால் எல்லாருமே கேமராமேன் ஆகிறோம். அப்படி இல்லை, கேமரா கேமராமேன் இ கே நாட் பிகம் எ நியூஸ் மேன். ஸோ ஒன்லி நம்ம கரஸ்பாண்டன்ட் ஒன்லி கேன் மேக் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபோட்டோகிராஃப் அண்ட் நியூஸ் அவுட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப். அப்போ ஒரு வீடியோ எடுத்தோமோ அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா சரி, வாட் இஸ் பிஹைண்ட் தி சீன், த தேர்ட் வியூ ஆர் தேர்ட் பாயிண்ட் ஆர் தேர்ட் ஐ, அது செய்தியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எல்லாருமே வீடியோ அவங்க வந்து கேன் கிவ் எ சோர்ஸ், பட் அதனுடைய நியூஸ் அதனுடைய செய்தி தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ செய்தியாளர்கள் வேற, போட்டோகிராஃபர் வேற, இதில் எந்த ஒரு மாற்று கருதும் கிடையாது. அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம தொழிலாக கொண்டு இருக்க ஆட்கள். நாலாவது முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன்றைய உள்ள காலத்தில் நம்ம உண்மையான செய்தியையும் பொய் செய்தியையும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதா என்னுடைய முக்கியமான ஒரு டாபிக்கு. ஏன்னா இது ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்ததா இல்லை செயற்கை நுண்ணறிவில் வந்ததா உண்மையான ஒரு ஃபோட்டோகிராஃபர்ன்னு தெரியாது. அது மட்டுமல்ல, ஒரு வீடியோ செய்தியோ காணொலியோ அல்லது ஆடியோவோ அல்லது ஒரு செய்தியோ எங்கேயோ நடந்திருக்கும், ஆனால் அது உங்கள் ஊரில் நடந்தது மாதிரியோ உங்கள் பக்கத்தூரில் நடந்த மாதிரி செய்தியை போட முடியும், அல்லது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை கூட நேற்று நடந்த மாதிரி போட முடியும். ரொம்ப ரீசெண்டாக நமக்கு தெரியும், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளட் வந்து, அதாவது நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ளட் வந்து தாமிரபரணி ரிவரில் நடந்தது. ஒரு ரெண்டரை லட்சம் கனஅடி தண்ணீர் அந்த ரிவரில் அவ்வளோ கொள்ளளவு போகவே முடியாது. ஸோ அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லாம் மூழ்கி அதை வந்து ரொம்ப நாள் ஒரு நாலஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம், தட் இஸ் லாஸ்ட் இயர், அவ்வளோ பெரிய மழை இல்லை, ஆனால் ஒரு ஆடியோ சுற்றி வருது, வீடியோ சுற்றி வருது, நீ இந்த ஊருக்கு வராத அப்படின்னு. அந்த ஆடியோ எப்போ வெள்ளம் வந்தது 2024 டிசம்பரில் அப்போ போட்ட ஆடியோ, ஆனால் 2025 டிசம்பரில் சுற்றி வருது. அப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்டு தெரியணும். அப்போ நம்ம செய்தியோட பேக் என்ன பேக்

0: பேக்ட்ராப் என்ன நடந்தது வரலாறு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால முக்கியமான ஒரு செய்தியை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு தவறான செய்தி எது இல்ல, இது நம்ம பாக்குற ஒரு செய்தி வந்து சரியான செய்தி அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கான நிறைய வழிகள் இருக்கு. This is age of innovation, age of specialization. நீங்க என்ன பாடத்துல, நீங்க ஒரு செய்தியாளரா இருக்கலாம், ஆனா அந்த செய்தியாளரா நீங்க எந்த ஒரு செய்தியை ஸ்பெஷலைஸ் பண்ண போறீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஏஜ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். நீங்க சிறப்பு தகுதி எதுல நீங்க கொண்டு போயிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு அந்த செய்தியாளர் அந்த செய்தியை வந்து சிறப்பா கொண்டு வரும். ஒருத்தர் வந்து சட்ட நிபுணரா இருக்க சட்டம் சம்பந்தமான செய்தி கொண்டு வர, சட்டம் சம்பந்தமான செய்தி ஃபுல்லா அவர் அழகா பேசுவார். அவர் எக்ஸ்பர்டைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டை விட அதிகமா ஒரு நாலேஜ் இருக்கும். சோ இன்றைக்கு உள்ள காலத்துல எல்லா ஸ்டோரியும் நம்ம பண்ண முடியும், நம்ம உங்களுடைய ஃபீல்டுக்கு போயில. அதை தாண்டி உங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி நீங்க பண்ண பழகிக்கங்க. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, அரசு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகளை மக்களிடம் கடைக்கோடி மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய முக்கிய ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக அதை தொடர்ந்து செய்யுங்கள்.
1: இவ்விழாவில் புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் திரு சுரேஷ் ராஜ் பேசும் பொழுது,
2: செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல், இதனுடைய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வந்து சரியான தகவலை நம்ம போய் சேர்க்கறதுக்குள்ள மக்கள் மனதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், அது அவ்வளோ சீக்கிரமாக போய் சேர மாட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா தவறான தகவல் வந்து அடுத்தனோடையே போய் ரீச் ஆகிடுது, அது எப்படின்னு தெரில. அதை கவுண்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்மளோட கெப்பாசிட்டி டெவலப்பிங் டெக்னாலஜி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்வேஸ் இட் கம்ஸ் வித் ட்வின் பிளேட். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, நெகட்டிவாக வந்துடுச்சுன்னா அந்த நெகட்டிவ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நாமும் நம்மளை வளர்த்துக்கணும். ஸோ நம்ம சர்வைவல் சஸ்டைனபிலிட்டி ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வளர்த்துக்கிறதுக்கு இந்த இது அவசியமாக இருக்குது இப்படி இருக்கிறதுல. ஸோ ஏஐ ஓரியன்ட் விஷயங்கள் வந்து சமீப காலமாக எல்லாத்துக்கும் ஏஐன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய எக்ஸாக்டாக என்னென்னா போத் வைஸ் இருக்குது அதில். ஸோ நம்மளை நம்ம கெப்பாசிட்டி டெவலப் பண்ணியிருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிற மீடியா பர்சன்ஸ்க்கு சரியான ஒரு கேப்பபிலிட்டி கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
1: தொடக்க விழாவில் புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் திரு முகமது அசன் அபித், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குனர் திரு ப. அருண்குமார், கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை உதவி பேராசிரியர் திரு ஹபீப் ரகுமான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பயிலரங்கின் சிறப்பு அமர்வில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சென்னை மண்டல அலுவலர் திரு வீரேந்திர சாம்பியால் பேசும் பொழுது, புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான முக்கிய நெடுஞ்சாலை உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்.
3: Via ECR, if someone has to come from Chennai to Puducherry, one has to travel around 160 km. And NHAI is having three projects over there. That starts from Mahabalipuram, Mahabalipuram to Mugyar and Mugyar to Markanam. There are two packages are there of 31 km each. And these two projects are in the advanced stage of construction. More than 70% work has already been completed and we have anticipated by March 2027 these two projects will be completed. And then Markanam to Puducherry, that has been recently, the foundation stone has been laid by our Honorable Prime Minister on 1st March 2026. So this work is also going to be started by October this year. So once these projects are completed, we will save around 1 to 1.5 hour time. And the other existing route which is available at present, that is via Chengalpattu. From Chennai to, if we have to follow that route to reach Puducherry, then one has to travel around 174 kilometers. So there is a congestion, particularly from Tambaram to up to Tindivanam. So from Chengalpattu to Tindivanam, around 68 kilometers, that we are going to upgrade to 6-lane with service road. So in this calendar year itself, this work will be awarded. So after construction of the, of this particular work, we will save around 1 to 1.5 hour. So actually parallelly at present also, various works are going on in this stretch from Chennai to Mudrawail. It's a two-level elevated corridor. This two-level elevated corridor of 21 kilometer is first in India. So this will ultimately connect to Bangalore-Chennai Expressway. For that, the work is already in progress and Bangalore-Chennai Expressway also, the work is in the advanced stage of completion except one package. Rest of the packages will be completed by October 2026. Then one of the most important corridor from Vilipuram to Nagapattinam. It's around 180 kilometer. In this 180 kilometer, 124 kilometer has already been completed. And from Satnathapuram

0: to Nagapattinam, that work is going on. And Karaikal bypass is also there for 14 kilometers. This work will also be completed by December 2026. So once these works are completed, then from Chennai to Nagapattinam, at present it is 7 to 8 hours. Time is being taken, so we will save around 2 to 2 and a half hours.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: நேர்கே நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போல இன்று நண்பகல் 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ முசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் அப்படிங்கிற புதினர் வாசிக்கப்படுது, வாசிக்கிறாங்க ஏபி எலிசபெத் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. புதினத்தை விரும்பக்கூடிய அன்பு நேர்களே, உங்களுக்காகவே இன்று பகல் 12:50 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசையில் புதின பக்கங்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: தொடர்வது தமிழில் செய்திகள். வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையினர் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட

0: ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மேன் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்நாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1,141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர், 40க்கும் மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்நாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதல்

0: தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹார்முஸ் நீரிணைப் பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதிமத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 2 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் அயோடின் உப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தைராய்டு சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல்களை பார்ப்போம். மற்ற விட்டமின்கள் வந்து நாம் வந்து சரி செய்ய முடியும் என்று பார்த்தோம். இப்பொழுது வந்து தைராய்டு குறைபாடுகளால் வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு என்ன வித்தியாசம், இதற்கும் மற்ற விட்டமின்களுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து சரியான வேலை செய்யாமல் வரக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் பர்மனன்ட் அண்ட் லைஃப் லாங், நம்மளால் வந்து மீண்டும் சரி கட்ட முடியாது, வராமல் தடுக்க தான் முடியும். ஸோ வராமல் தடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து அந்த அயோடின் இந்த தாதுப்பு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த அயோடின் தாதுப்பு வந்து நம்மளால் ஒரு விட்டமின் மாத்திரை வடிவிலோ அல்லது சத்து டானிக் வழியிலோ வந்து பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் அனைவருக்கும் தினமும் தேவைப்படுது. அந்த 150 மைக்ரோகிராம்ன்றது நமக்கு வந்து நம்ம உடம்புல சேர்ந்துகிட்டே இருக்கணும். இது டெய்லி இது சேரது எப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு டெய்லி பெட்ரோல் போடுற மாதிரி அது, இல்லைன்னா டல்லா நிப்போம். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், மைண்ட் அண்ட் பாடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து டல்லா ஆகிறதுக்கு மிக முக்கியமான அது தைராய்டு ஹார்மோன் தான் முக்கியம். அதுக்கு வந்து இந்த அயோடின் வந்து தினமும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். அதை வந்து மாத்திரை வழிகளோ அல்லது திரவங்கள் வழிகளோ நம்ம வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, அனைவரும் வந்து தினமும் உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வந்து சால்ட் அப்படின்றதால அந்த சால்ட்ல இந்த அயோடினை கலக்கறாங்க. அயோடினை வந்து உலகத்துல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் எங்கெங்கெல்லாம் அந்த உப்பு தயாரிக்கப்படுகிறதோ அந்த உப்பு தயாரித்து அதுக்கப்புறம் வந்து சால்ட் அயோடைசேஷன் பிளான்ட்ஸ்னு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 இடங்கள்ல அது வந்து செட் பண்ணிருக்காங்க இந்தியாவில. அந்த சால்ட் அயோடைசேஷன் பிளான்ட்டுக்கு போயிட்டு அங்க வந்து இந்த அயோடின் வந்து அந்த சால்ட்டோட மிக்ஸ் பண்ணப்படுது. ஒரு டன்னுக்கு ஒரு கை அளவு தான் அயோடின் தேவைப்படும். கலந்து அந்த கலக்கிறது வந்து யூனிஃபார்மா வேற இருக்கணும். வீட்டுல போய் கிடைக்கிற வரைக்கும் அதனுடைய கண்டென்ட் குறையாம இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும். அயோடைஸ்டு சால்ட்ல வந்து நம்ம என்ன செய்யறோம், பொட்டாசியம் அயோடைடு இல்லைனா பொட்டாசியம் அயோடேட், இது ரெண்டு ஏதாவது ஒரு இதை வந்து சேர்க்கிறாங்க. சேர்த்த பிறகு அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா வீட்டில் உபயோகத்தில் இருக்கும்போது அதில் வந்து நாட் லெஸ் தேன் 15 PPM அப்படின்னு போட்டிருப்பாங்க. அயோடின் கண்டென்ட் வந்து நாட் லெஸ் தேன் 15 PPM பார்த்தீங்கன்னா 15 கீழே இல்லாமல் இருக்கணும் அந்த அயோடின் கண்டென்ட் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய தரம் வாய்ந்த அயோடின் கலந்த உப்பாக நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியும். இதை வந்து நம்ம பார்த்து வாங்கணும், அயோடைஸ்டு சால்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதில் வந்து ISI முத்திரை மிக முக்கியமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அதில் இந்த கண்டென்ட் பத்தின விவரங்கள் தெளிவா போட்டிருக்கான்னு பார்க்கணும். நாட் லெஸ் தேன் 15 PPM அட் ஹவுஸ் ஹோல்டு வென் இட் ரீச்சஸ் தி ஹவுஸ் ஹோல்டு லெவல், அதாவது வீட்டு உபயோகத்திற்கு சேர்ற வரைக்கும் நமக்கு அது கிடைக்குதான்னு பார்க்கணும். இதுல சேர்க்கறதால என்ன ஆகுதுன்னா, இதுல தினமும் எல்லாருக்கும் வந்து கொஞ்சமாவது அந்த அயோடின் கண்டென்ட் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவலாகவும் கிடைக்கிது. இந்த அயோடைஸ்ட் சால்ட்டை வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1920 வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து கட்டாயமாக்கிட்டு, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2006 அயோடின் கலக்காத சால்ட்டை வந்து இனிமேல் மக்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து சட்டம் இது பண்ணிக்கலாம். ஓரளவு 95% மேலே எல்லா இடங்களையும் கிடைக்கும். கல் உப்பும் கிடைச்சிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு, நிறைய வீட்டில் வந்து சில இடங்களில் வந்து சில ஃபங்க்ஷனுக்கோ இல்லை

0: வீட்டில் வீட்டு உபயோகத்தை கூட சில இடங்களில் கல் உப்பு வாங்குவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அயோடின் கலந்ததுன்னு தான் போட்டிருக்கும். அயோடின் அவங்க வந்து கலக்காமல் மார்க்கெட்டுக்கு வராது, கலந்துருக்குன்னு போட்டிருக்கும். பட் என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட்டில் இருக்கிற கண்டென்ட் மிக்சிங் வந்து இந்த கல் உப்பில் வரவே வராது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா ரேண்டமாக மிக்ஸ் ஆகிருக்கும், ஒரு இடத்துல அதிகமாக, ஒரு இடத்துல குறைவாக இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த கல் உப்பு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் சில கடைகளில் வந்து கல் உப்பை தூளாக்கி விற்பாங்க. ஏன்னா கல் உப்பில் எப்பவுமே அந்த ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், அதில் வந்து இந்த யூனிஃபார்மிட்டி கிடைக்கவே கிடைக்காது. சோ அதனால பெட்டர் வந்து ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட்டா நம்ம பிரிஃபர் பண்ணி வாங்குறது நல்லது. அது எதுக்காகனா அந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா என்ஷூரிங் ஃப்ரீடம் ஃப்ரம் தி பிரிவென்டபிள் பிரெயின் டேமேஜ். பிரிவென்டபிள் பிரெயின் டேமேஜ் அதாவது ஒரு நபருக்கு வந்து ஒரு பிரெயின் டேமேஜ், ஒரு வளர்கின்ற குழந்தைக்கு வந்து மூளை பாதிக்கப்பட்டு மூளையினுடைய செயல்திறன் குறைவா வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பர்மனன்ட் டேமேஜ். சைல்டு சஃபர் ஆகணும், ஃபேமிலியும் சஃபர் ஆகணும். சோ நம்மளுடைய எய்ம் என்னன்னா அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் முற்றிலுமா ஒழிக்கப்படக்கூடியது. அதனாலதான் இதுக்கு இந்த இதுக்கு பேர் அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரம், நம்ம பாடியில் சேஞ்சஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல இடங்களுக்கும் அது வந்து பரவி பல பாகங்களையும் அதனுடைய பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் உண்டாக்கலாம். அதை நம்ம எப்படி நிவர்த்தி செய்கிறது என்பதை மீண்டும் அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அயோடின் உப்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
3: தொடர்வது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம். டெல்லி அஞ்சல்.
4: Hello, I'm Lee James with your daily roundup from Wimbledon. On centre court with me is Delith Lloyd after the women's final of 2026, the all-Czech final, which Linda Noskova has come through and won in a third set decider, beating Karolina Muchova 6-3 in that deciding set. But Delith, what an incredible match. We thought Noskova was going to run away with it. She had 5 championship points in that second set. Grit and determination from Muchova, and we got the decider.
5: Absolutely. It was a terrific match, wasn't it? I think nerves certainly showed from both players, particularly Muchova, in the early stages of the match. And Noskova just played lights-out tennis, winning 6-2 that opening set. But that fight back from Muchova in the second, when, as you say, Noskova had 5 championship points. She was 5-2 up in that second, but couldn't put it away. Muchova, the fight back, the attack she had was brilliant. She won it 7-5. And then we went into the deciding set, which just had everything, a variety of shots. And really, we must say these competitors as well are our friends off the court. They played doubles in the Paris Olympics 2 years ago. They know each other's games very, very well. But somehow, Linda Noskova, after, you know, suffering in the back end of that second set, pulled herself together again and won that decider 6-3. And I think fatigue probably had a little bit to play in it at the end. But what a moment. A third Czech winner in the women's draw in 4 years. They just excel at Wimbledon. A terrific story for 21-year-old Linda Noskova.
4: Yeah, and the youngest since 2011, another Czech champion, Petra Kvitova. So let's hear then from your new Wimbledon champion, Linda Noskova.
6: It feels incredible today, and all these matches have been so tough, so physically or mentally tough today especially. You know, it's never easy to get the last point. Caro, you really made me work for it. I will not forget you this one, but yeah, like you said, we're friends. I'm so glad that I could play my first Grand Slam final with you. I think we made a history today.
4: Well, they certainly did, Delith. Both gave it absolutely everything they had. It takes two to make a great final, and that's what we had. So a word for Karolina Muchova, a second time now she's lost in a Grand Slam final.
5: Yeah, she'll hopefully come back from this. She's 29, 8 years older than Noskova, but there's still plenty of years, you feel, in the tank, although she's come back through injury problems in recent years. Finished runner-up at the French Open 3 years ago, and again, she had her opportunities here. She will wake up, I'm sure, on Sunday thinking what may have been, and we will hear now from her, because she was showing clear emotion when she spoke to Annabelle Croft at the end.
6: It's really tough to find any words, but I'll start with Linda, my ex-friend. I'm kidding, obviously, kind of.
7: You're so young.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் மக்களே. அலாரம் இல்லாம விழிக்கலாம்னு மனசு சொல்ற இந்த நாள், அவசரமாக கொஞ்சம் ஓய்வெடுக்கும் நாள், குடும்பத்தோட சிரிப்பு பகிர்ந்துகிட்டு நமக்காக நாமே கொஞ்ச நேரம் செலவிடக்கூடிய அந்த அழகான நாள், அதாங்க இந்த அழகான ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்க மனசுக்கு அமைதியையும் உங்க வீட்டுக்கு மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் கொண்டு வரணும். சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ஞாயிறு உங்களை இன்னும் அழகாக மாற்றட்டும்.

0: நேரம் சரி 7:36 வணக்கம் மக்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி. இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்று சர்வதேச நம்பிக்கை தினம். சோ சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், எஸ் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கும். சோ உங்களுக்காக இந்த கேள்வியை நான் சொல்ல போறேன், கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க, அதுக்கான பதில உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே நீங்க ஃபேஸ்புக் ஓபன் பண்ண போறீங்க, டக்கு டக்கு பதில டைப் பண்ண போறீங்க. கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப் இதை அறிவிச்ச ஐநாவோட தீர்மான எண் என்ன அப்படிங்கறதுதான். சோ அதான் உங்களுக்கான கேள்வி, திரும்ப ரிப்பீட் பண்றேன். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப்பை அறிவித்த ஐநா தீர்மான எண் என்ன அப்படிங்கறத கேள்வி பதில் தெரிஞ்சவங்க டைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜ்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. 7:42:49 வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப்பை அறிவித்த ஐநா தீர்மான எண் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பதில் தெரியும் அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜில் மறக்காமல் உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை, எஸ், டே ஆஃப் ஹோப்னு சொன்னாலியா? ஸோ

நம்பிக்கை அப்படிங்கறதே மனுஷனுடைய மிகப்பெரிய பலங்க. சவால், தோல்வி, துன்பம் எது வந்தாலுமே நாளைய நாள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட முன்னேற வைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி தான் நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கையோட எல்லாருமே இருங்க அப்படிங்கிற வாழ்த்துக்களோட ஒரு சூப்பரான பாடல் வரத்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 7:48 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்கள், நிகழ்ச்சி கேட்டிருக்குங்க. நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தவங்களுக்காக ஹைதராபாத் ஐஐடியில் வேலைங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா குரூப் பி மற்றும் சியில் பணியிடங்கள், ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஒன்றும், ஓபிசி பிரிவினருக்கு 25 வயதுக்குள்ளே இருக்கணும், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் ஒரு இடம் இருக்கு, எஸ்டி பிரிவினருக்கு 35 இருக்கணும், உடற்பயிற்சி இன்ஸ்பெக்டரில் 2 இடங்கள் இருக்கு, எஸ்சி பிரிவினர் ஓபிசிக்கு 1, அக்கௌண்ட்டில் 5 இடங்களும் எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 2, மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 இடங்களும் இருக்கு. அண்ட் குரூப் சியில் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு இடங்கள் இருக்கு, இது பொதுவான இடமாகவும் கருதப்படுது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு இடம் இருக்கு, சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் ஒரு இடமும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு இடமும், சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு இடமும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங்கில் ஒரு இடமும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு இடமும், மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 இடங்களும், கணிதத்தில் ஒரு இடமும், மெக்கானிக்கல் மற்றும் ஏரோஃபிஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு இடமும், இயற்பியலில் ஒரு இடம் அப்படின்னு இதோட இடங்களான ஒதுக்கப்பட்டிருக்கு. வயது பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https://iitih.ac.in/careers என்கிற இணையதளத்தில் பார்க்கலாம். ஆன்லைன்ல இதை விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20 தேதி. நம்ம வணக்க மக்களின் நிகழ்ச்சியில் உங்களுக்கு கேட்ட கேள்வி தான் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப்பை அறிவித்த ஐநாவின் தீர்மான எண் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னா நீங்க மறக்காம போஸ்ட் பண்ண வேண்டிய ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை.
1: நம்ம பேஸ்புக் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க, சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பார் ஆர்இஎஸ் 79270 அப்படிங்கிறது தான் சரியான பதில். சோ இந்த பதில அனுப்பின நிறைய நேயர்கள் இருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்ல இருந்து, வீரமணி பாலன் புதுச்சேரி, வீராதுரை அரியலூர்ல இருந்து, ஆனந்த முருகன் புலுவப்பாளையத்துல இருந்து, சண்முக சுந்தரம் மதுரை, சுமதி பாபு புவனகிரி, சேப்பு விஜயராகவன் காரைக்கால், ஷாகுல் அமித் இரவாஞ்சேரி, அன்பு கெடா, ரவிச்சந்திரன் பெரியவளையம், கலைவாணி கணிஷ்மா செஞ்சி சிங்கவரத்திலிருந்து, வண்ணை கணேசன் பொன்னியம்மன் மேட்டிலிருந்து, ஹரிஹரன் மயிலை பட்டாபி அந்தோணி ராய் சென்னையிலிருந்து, இப்படி நிறைய பேர் சரியான பதில் அமைச்சிருக்காங்க. சரியான பதிலளித்த அனைத்து நேர்களுக்கும் நிறுத்தின சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிறுவனம் சூப்பரான பாடல் வரது கேட்டு ஜெய் பண்ணுங்க.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். வியட்நாமின் ஃபூக் வோக் தீவு அருகே ஏற்பட்ட படகு விபத்தில் 15 இந்தியர்கள் பலியாகினர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லீ மின் ஹூன் உத்தரவிட்டுள்ளார். விபத்துக்கான நேரடி மற்றும் மறைமுக காரணங்களை கண்டறியவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க சரியான நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் வியட்நாம் அதிகாரிகள் வழங்கிய இறந்தவர்களின் பட்டியலை வெளியிட்டது. உயிரிழந்த 15 பேரில் 10 பேர் தமிழ்நாட்டையும் 3 பேர் ஆந்திராவையும் 2 பேர் கேரளாவையும் சேர்ந்தவர்களாவர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மையாரின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் மைசூரில் அடக்கம் செய்யப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். அவரின் விருப்பப்படி ஹூண்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் ஜானகி அம்மையாரின் உடல் இன்று மாலை 5 மணிக்கு அடக்கம் செய்யப்படும் என அமைச்சர் திரு யதீந்திர சித்தராமையா தெரிவித்துள்ளார். தற்போது அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மைசூர் மகாராஜா மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சவுத்ஆம்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி டி20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 56 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வெற்றி கொண்டது. இதன் மூலம் 4-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து தொடரை கைப்பற்றியது. மழை காரணமாக முதல் போட்டியில் எந்த முடிவுமின்றி ஆட்டம் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான மார்னிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி. அண்ட் இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அமையணும். நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்ல இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம புதுவை ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் அஃப்கோர்ஸ். நம்ம புதுவை ஷோல உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஆர்ஜிஸ் ஒரு ஸ்பாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அழகா வந்து பேசுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்த பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களுமே நம்ம ஷோல வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா? சோ அந்த வகையில இன்னைக்கு ஆர்ஜி பூஜா தான் போயிருக்காங்க. சோ எங்க போயிருக்காங்க அப்படின்றதுல ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். கோல்டன் ரெபோசி சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் கோல்டன் ரெபோசி. நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ

இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஆர்ஜே பூஜா தான் வந்து இன்னைக்கு நம்ம ஷோல வந்து இணைஞ்சிருக்காங்க. சோ எங்க போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. இப்ப நம்ம உங்களை தேடி கண்டுபிடிச்சாச்சு, இப்ப நம்ம அவங்க கிட்ட பேசலாம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நானுங்களா ஆர்ஜே பூஜா. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜே ஒவ்வொரு இடங்களுக்கு போய் புதுச்சேரி பத்தியும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இடங்களுடைய சிறப்புகளையும் ரொம்பவே அழகா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்தியால் பேட்டை தாங்க. கஞ்சிக்காரர்களுடைய ஆட்சி காலத்துல நெசவு தொழிலுக்கும் துணி வியாபாரத்திற்கும் முக்கிய மையமா விளங்கிய இந்த இடம் பாத்தீங்கன்னா முத்தியால் என்றால் முத்து அப்படின்னு பொருளாம். இந்த பகுதியில வந்து முத்து வியாபாரம் வந்து பண்ணிருக்கிறதுனால சோ நிறைய வந்து பேர் இந்த இடத்துல வியாபாரம் செஞ்ச காரணமா பாத்தீங்கன்னா முத்தியால் பேட்டை அப்படின்ற பெயர் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மோட பேச ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: கதிரவன்.
1: நீங்க
2: ஃப்ரீ டைம்னாக்க இங்கே பக்கத்தில் பீச்சு, அது விட்டாக்க இந்த பக்கம் கோயில் இருக்கு, அதுக்கு ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் சார். ஈஸியாக ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பீச் இருக்கனால அப்படியே ஒரு ஒரு வாரம் அங்கே போயிட்டு அப்படியே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் மேடம். பீச்சும் போயிட்டு தான் எங்களுக்கு இது. இங்கே கொஞ்சம் தூரம் போனால் ஏர்போர்ட்டு, அங்கே போய் பசங்களுக்கு வேடிக்கை காட்டுட்டு இறக்குற நேரங்கிற வேடிக்கை அடிச்சுட்டு வந்துட்டு அதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு வேற எங்கேயும் வீட்டில்.
1: ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில் போக நீங்கள் வந்து விரும்புவீங்களா ஃபேமிலியோட தானே?
2: ஃப்ரெண்ட்ஸு கூட தான் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஜாலியாக போயிட்டு வருவோம். இங்கே கிடைக்கிறது அந்த ஒரு அரை நாள் லீவு, அதில் தான் போயிட்டு வர்றது. அதுதான் மேடம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மோஸ்ட்லி போயிட்டு வர்றது.
1: ஓகே சார், சொல்லுங்க. நீங்கள் அதாவது 6 இயர்ஸாக தான் இங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ உங்கள் நேட்டிவ் என்னங்க சார்? பாண்டிச்சேரி தானா?
2: இப்போ மடுகிற பக்கத்தில் மேடம் சொந்த வந்து.
1: ஓகே ஓகேங்க சார். ஸோ எப்படி சொல்லுங்க, உங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு அதாவது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம் இல்லைங்களா? எனக்காவது நினைச்சிருக்கீங்களா அப்பா அங்கே இருந்திருக்கலாம்ப்பா, அவ்வளவு நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும், இங்க ரொம்ப பரபரப்பா இருக்கேன்னு.
2: அது இன்னும் உண்மைதான். ஆயிரம் தான் இருந்தாலும் சொர்க்கமே இருந்தாலும் நம்ம ஊரு போல வருமாங்கிற மாதிரிதான். அது இயற்கையில் செஞ்சக்கூடிய அந்த ஊர்ல இருந்துட்டு இங்க வந்து பரபரப்பா ஒரு இதோட அந்த ஆரன் சத்தத்தோட அப்படியே ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதான் இருக்கு. இருந்தாலும் இயற்கை அமைதி எல்லாமே நம்ம கிராமம் சொந்த ஊர் தான் எப்பயுமே அது தனி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நிறைய வேலை பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இங்க வந்துருக்கு மேடம்.
1: வெள்ளிக்கிழமை
2: பழைய காலத்து கடிகாரம் இன்னும் ஆச்சரியத்துடன் நாங்க பார்க்கக்கூடிய இதுதான். அதெல்லாமே சின்ன வருஷமா எவ்வளவு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்கிறது அது உணர்த்துற மாதிரி ஒரு ஒரு செய்தி சொல்லுதுங்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம்.
1: அப்படின்னா முத்தியால் பேட் இங்க இருந்தா போயிட்டு இருக்கீங்களா? முத்தியால் பேட் அப்படின்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயில் பாத்தீங்கன்னா சுமார் 500 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த கோயிலுக்கு அப்படின்னு ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இணையலாம் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை. சோ இன்னைக்கு வந்து ஆர்ஜே பூஜா வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. முத்தியால்பேட்டில வந்து நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு இல்லையா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோக்கு நிறைய பேர் வந்து விஷஸ் வந்து எஃபில வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அது யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பொன்னியம்மன் மேட்ல இருந்து வன்னை கணேசன், என் ஆனந்த முருகன், மதுரையில இருந்து சு சண்முக சுந்தரம், அண்ட் அது மட்டும் இல்லாம சின்ன திருப்பதியில இருந்து பிரகாஷ், ஷியாம்லா, அஸ்வினி, ஆனந்த், மன்வீத், ரமேஷ் இவங்க எல்லாரும் வந்து விஷஸ் சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம என் இனிய காலை வணக்கம், அவ்வளவுதாங்க, நன்றிங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்கா வந்து விஷயம் சொல்லியிருக்காரு. காரைக்கால்ல இருந்து எஸ் சேப்பு, விஜய ராகவன். சோ அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து அந்தோனி ராஜு வந்து நமக்கு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா. சோ இவங்க எல்லாருமே வந்து வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநபன், பாலகுமார், ஜனனி இவங்க எல்லாரும் வந்து நம்ம ஷோ கேட்டு அணிஞ்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
1: Akashwani presents Morning News. Good morning, I am Naresh Mago. The headlines. Prime Minister Narendra Modi concludes his three-nation tour of Indonesia, Australia and New Zealand. Departs for India after holding extensive talks with New Zealand Prime Minister Christopher Luxon. Vietnam government orders probe into speedboat tragedy that killed 15 Indian tourists. US launches new round of strikes against Iran after IRGC forces attack container ship transiting Strait of Hormuz. Iranian Navy closes the vital sea corridor until further notice. IMD forecasts heavy rainfall across northern and eastern parts of the country for next 4 days. England beats Norway 2-1 to reach FIFA World Cup semi-finals. And Linda Noskova beats Carolina Muchova to win first Wimbledon tennis title. Prime Minister Narendra Modi has concluded his three-nation tour of Indonesia, Australia and New Zealand and departed for India after holding extensive talks with New Zealand Prime Minister Christopher Luxon. India and New Zealand elevated their bilateral ties to a strategic partnership and signed several agreements and memoranda of understanding across key sectors. These include defense, tourism, sports, disaster management, and dairy and animal husbandry sectors. A major highlight of the visit was the community event at Auckland's Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Mr. Modi stated that the future of India and New Zealand is intertwined and the bilateral trade agreement will accelerate India's journey towards a developed nation.
2: भारत और न्यूजीलैंड के रिश्ते में यादें भी हैं, दोस्ती भी है, वैल्यूज भी है और एक कमिटमेंट भी है. भारत न्यूजीलैंड की यही वाका एक नई यात्रा पर निकलने के लिए तैयार है. हमारे सामने

0: Thank you, Naresh. Prime Minister Narendra Modi's New Zealand visit figures prominently on the front pages of newspapers. Hindustan Times shows a picture of Mr. Modi and his counterpart Christopher Luxon under the headline India-New Zealand Raise Ties to Strategic Bond, Inc. 12 Pacts. India a Strategic Launchpad, PM Modi tells NZ CEOs, writes the Sunday Pioneer. POK stir intensifies, protesters warn park forces to stay away is a top headline in the Asian Age. Bengal CM orders statewide crackdown on illegal liquor, drug dens after Baripur horror, reports the Sunday Statesman. New high for India-made car exports under the headline. The Financial Express quoting the latest export data released by the Department of Commerce under the Minister of Commerce and Industry writes that outbound shipments of passenger vehicles scaled an all-time high of 79,967 crore rupees, marking a 30.59% growth over financial year 2025. In its editorial title, Wayanad Landslide, mountains keep warning us, but are we listening? The Times of India writes that barely 2 years after Wayanad witnessed one of India's worst landslide disasters, another mountain side has collapsed. The immediate cause of the landslide will eventually be established, but mountains are not simply obstacles waiting to be drilled through. They are living landscapes with limits that engineering alone cannot negotiate. And finally, a historic Gurudwara in Lahore associated with Sri Guru Har Gobind Sahib Ji, built in 1923, has been reopened for the first time since partition, ending a wait of nearly 79 years, reports the Sunday Tribune. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi concludes his three-nation tour of Indonesia, Australia and New Zealand, departs for India after holding extensive talks with New Zealand Prime Minister Christopher Luxon. Vietnam government orders probe into speedboat tragedy that killed 15 Indian tourists. U.S. launches new round of strikes against Iran after IRGC forces attack container ship transiting Strait of Hormuz. Iranian Navy closes the vital sea corridor until further notice. IMD forecasts heavy rainfall across northern and eastern parts of the country for next 4 days. England beat Norway 2-1 to reach FIFA World Cup semi-finals, and Linda Noskova beats Carolina Muchova to win first Wimbledon tennis title. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 8:30 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோல நான் உங்க ஆனந்தி தான் பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம ஷோல ஆர்ஜே பூஜா தான் நம்மளோட அணிஞ்சிருக்காங்க. என் முத்தியால்பேட்டை அப்படின்ற ஏரியால வந்து நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. ஆர்ஜே பூஜா இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நம்ம புதுவை ஷோல முத்தியால்பேட்டை அப்படின்ற ஏரியால வந்து நமக்காக பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
6: வெல்கம் பேக் டு த ஷோ. இதே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை. ஆமா, இன்னைக்கு நான் முத்தியால்பேட்டை இந்த ஏரியால இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த ஏரியா பத்தி நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்மளோட பேச ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ஹாய் மேம், வணக்கம்.
7: வணக்கம்,
6: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
7: மகிழினி.
6: மகிழினி, ஓகே, தூய தமிழ் பெயரா, நல்லா இருக்கு. யார் வச்சாங்க உங்களுக்கு இந்த பேர்?
7: அம்மா வச்சிருக்கேன்.
6: மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்காக. ஆனா அது ஆப்போசிட்டா

0: நடந்துருச்சு. இப்படி உண்மையை போட்டு டபால் உடச்சிட்டீங்களே. ஓகே, பார்க்கவே சன்னா நல்லா ஜாலியா பேசுறீங்களே, எப்பவுமே இப்படி தானா?
1: ஆ நல்லா பேசுறேன், கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா
0: எல்லாமே
1: பக்கத்துலயே இருக்கு. நிறைய ஹோல்சேல்ல இந்த தக்காளி வெங்காயம் சீப்பா இருக்கும். மார்க்கெட் பக்கத்துலயே இருக்கு, கோவில் இருக்கு. மற்றபடி எல்லா ஏரியா மாதிரிதான், அதுவும் ஸ்பெஷல்னா பீச் பின்னாடி இருக்கு, வாக் பண்ணிக்கிட்டே போலாம்.
0: ஓ
1: அந்த மாதிரி
0: உங்க ஏரியா பாத்தீங்க அப்படின்னா விமன்ஸ் காலேஜ் அப்படின்னு இருக்கிறதுனால சென்னைக்கு போறவங்க இந்த சைட் போறதுனால கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும்.
1: ஆமா, டிராபிக் நிறைய இருக்கும். அந்த காலேஜ் விட்ட டைம்லாம் நம்ம வெளியிலேயே வர முடியாது, ரொம்ப கிரௌடா இருக்கும். அதனால மோஸ்ட்லி மத்தியானம் அப்படி அந்த டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், மார்னிங்ல அந்த மாதிரி தான் வரும்.
0: ஓகே மேம், சொல்லுங்க. அதாவது உங்க வீட்டுல பசங்க இருக்காங்களா?
1: ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க.
0: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: பையன் காலேஜ் முடிச்சுட்டாங்க, பிஜி போட்டிருக்காங்க. பாப்பா வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கா.
0: ஓகே, சோ அப்ப எல்லாமே பெரிய பிள்ளைங்க தானேங்களா, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. சோ குழந்தையா இருக்கிறப்ப எப்படி உங்க பசங்களை வந்து இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இந்த பசங்களை பாத்துக்கிட்டு மெயின்டைன் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா?
1: இல்ல இல்ல, ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எல்லாமே நான் தான், ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு போனாங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். சோ பசங்களை எல்லாமே நான் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்பதான் கொஞ்சம் பிளஸ் முடிச்சு ரிட்டையர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது.
0: அடிக்கடி போவீங்களா பீச்சுக்கு?
1: அடிக்கடி கெஸ்ட் எல்லாம் வந்தா வேற அங்கதான் இருப்போம். ஈவினிங்ல நல்லா இருக்கும், ஈவினிங்ல போயிட்டு பக்கத்துலயே இருக்கு பீச். அங்க பாண்டிச்சேரியில எங்க போனாலும் பீச் தான், நிறைய ஓபன் பண்ணிருக்காங்க. சோ டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கெல்லாம் அப்போ கெஸ்ட் வந்தா மோஸ்ட்லி அங்கதான் அவங்களும் லைக் பண்ணுவாங்க. வேற எங்க எல்லாம் விட, கோவில் எல்லாம் நிறைய இருக்கு பாண்டியில, ஆனா அதெல்லாம் விட பீச்சுக்கு போகணும் தான் ஆசைப்படுவாங்க.
0: ஓகேங்க மேம், ஓகே சொல்லுங்க. சோ பீச் போவீங்க, ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அது தவிர்த்து இப்ப வீட்டுல இருக்கீங்க, இப்ப உங்களை வந்து நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கணும், என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: நான் எஃப்எம் கேட்பேன், பாட்டு நிறைய கேட்பேன், இந்த மாதிரி நிறைய ஸ்பீச் எல்லாம் அதெல்லாம் கேட்பேன். அது அது கேட்டுட்டேதான் எனக்கு ஒர்க் பண்ணவே முடியும், இல்லைன்னா தக்காயிடும், வேலை செய்ய வராது.
0: ஓகேங்க மேம், ஸோ நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அவன் உங்க பேருக்கு தகுந்த மாதிரியே எங்களையும் வந்து ஹாப்பி ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம்.
1: நன்றி நன்றி. ஓகே தேங்க்யூ.
0: ஸோ நேர்களே, மீண்டும் இணையலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: அப்படின்னா காலேஜ் போகணும் அப்படின்னா பஸ் ஏறி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிராவல் பண்ணி அந்த மாதிரிலாம் போவாங்க. இப்ப நீங்க வந்து அச்சா போயிடலாம். யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்துல வீடு இருக்கிறவங்க லாஸ்ட் மினிட்ல போவாங்க, லேட்டா போவாங்க. எப்படி நீங்க எப்படி?
1: நானும் அதே மாதிரிதான், எப்பயுமே லேட்டா தான் போவேன்.
0: ரொம்ப ஹாப்பியா சொல்றீங்களே, நான் எப்பவுமே லேட்டா போவேன். எனக்காவது வந்து மாட்டிருக்கீங்க இந்த மாதிரி லேட்டா போய் கேட்டிருக்காங்களா?
1: ஸ்டாஃப் கேட்பாங்க. இந்த தூரமா இருந்து வர பசங்களாம் கரெக்டா டைமுக்கு வந்துருவாங்க, பக்கத்துலயே வீடு இருந்து வரவங்க பசங்க எல்லாம் வந்து ஜாஸ்தி அப்படி சொல்லிட்டு அதுதான் ஒருத்தி தான்.
0: ஓகே சொல்லுங்க, உங்க ஏரியாவை பத்தி சொல்லுங்க. எப்படி எப்பவுமே காலேஜ் அப்படின்றதுனால இந்த ஏரியா பிஸியா இருக்கும் இல்லையா?
1: ஆமா, இந்த ஏரியா எப்பயுமே பிஸியா தான் இருக்கும். காலேஜ் பிளஸ் வந்து இங்க நிறைய ஷாப்ஸ் வர இருக்குல்ல, அது இதுன்னு சொல்லிட்டு அதனால இந்த ஏரியா எப்பயுமே பிஸியா தான் இருக்கும்.
0: என்ன
1: நிறைய
0: ஓகே. சோ காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
1: எனக்கு வந்து டீச்சிங் லைன்ல போறேன்டா ஆசை. சோ அதனால இன்னும் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி முடிச்சுட்டு டீச்சிங் போறேன்டா.
0: ஓகே, பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு டீச்சர் போயிடணும்னு ஆசைப்படுறீங்க காலேஜ்க்கு இல்லையா?
1: ஆமா.
0: ஓகேம்மா, ஓகே, நிறைய தகவல்கள் எங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: நேயர்களே, மீண்டும் இணையலாமே. ஜெஃபம் ரெயின்போ புதுவை 102.8 நாம புதுவை.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: ம், செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: போன்ஜா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யூ பீப்பிள் லுக் சோ குட் டுநைட். லெட்ஸ் பார்ட்டி அண்ட் ஹிட் தி ஸ்பாட். அஸ் வி டேக் இட் ஹையர், வி கோ செட் தி சாங் ஆன் ஃபயர்.

0: தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ முத்தியால்பேட்டை இந்த ஏரியால இருந்தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிறைய பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஏரியா பத்தியும், இந்த ஏரியாவுடைய சிறப்புகள் பத்தியும், அவங்கள பத்தியும் நிறைய தகவல்களை கொடுத்தாங்க. இப்ப நம்மோட பேச ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: வைஷ்ணவி.
1: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து பிசி பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே. ஸோ இந்த ஏரியா தானே
2: நீங்க? இந்த ஏரியா.
1: ஓகே. ஸோ இந்த விமன்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க?
2: ம், ஆமா.
1: ஓகே. அப்போ ரொம்ப உங்களுக்கு நியர் பையா இருக்கும் இல்லையா காலேஜ்?
2: ஆமா ஆமா.
1: ஓகே. நிறைய பேர் பாத்தீங்க

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. 8:51:34 நொடிகள் ஆகுது. FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோல இன்னைக்கு ஆர்ஜே பூஜா நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. முத்தியால்பேட்டை அப்படின்ற இடத்துல இருந்து தொடர்ந்து பேசலாம்.
4: போயிட்டு இருக்கு நம்ம புதுவை ஷோ. இந்த ஏரியா பத்தி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புதுச்சேரியினுடைய முத்தியால்பேட்டை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி அப்படின்னே சொல்லலாம். பிரெஞ்சு ஆட்சி காலத்துல நெசவு தொழிலுக்கும் துணி வியாபாரத்திற்கும் புதுச்சேரி முக்கிய வர்த்தக மையமா விளங்கி இருக்கு. முத்துக்கலை போன்ற கைவினை பொருட்கள் தயாரிப்புல சிறந்து விளங்கினதுனால இந்த பெயர் பெற்றதாகவும் சொல்றாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் காலத்துல இந்த பகுதி துணி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான முக்கிய இடமா இருந்திருக்கு. ஆன்மீக வழியில பார்த்தோம் அப்படின்னா முத்தியால்பேட்டை பகுதியில சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அங்காளம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. தொலைநகர் பகுதியில இருக்கக்கூடிய கடற்பகுதியில கண்டெடுக்கப்பட்ட அம்மன் சிலை தான் பின்னர் பெரிய ஆலயமா மாற்றப்பட்டது அப்படின்றது தல வரலாறு சொல்லுது. புதுச்சேரியினுடைய

0: முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த முத்தியால்பேட்டை பாத்தீங்கன்னா குடியிருப்பு மற்றும் வணிக பகுதியாகவும் திகழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்ட பழமையான மணிக்கூண்டு ஒன்று நேரத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. நேரத்தை அறிவிக்கிறது ஒரு சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லைங்க, மணிக்கு ஒரு முறை திருக்குறள் வாசித்து அசத்துவது பொதுமக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கு. ஆமா, சோ இத்தனை சிறப்புகளும் நிறைந்த இந்த ஏரியா பற்றின நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டேக்கரன் பபாய்.
1: தேங்க்யூ சோ மச் பூஜா. அண்ட் நேயர்களே, அடுத்ததா 9:02 இருக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்லாம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போற உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான், அதாவது வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். சோ இந்த ஷோல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:55 நிமிடம்.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
4: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்குறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்குறது மாதிரி இருக்குது. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல, கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார், வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேன்னா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டையும் வந்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னார். மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க

0: அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா. எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: ஏய், இங்க தாதா கிங்.
9: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
10: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். வியட்நாமின் ஃபூக் ஓக் தீவு அருகே ஏற்பட்ட படகு விபத்தில் 15 இந்தியர்கள் பலியாகினர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லீ மின் ஹூன் உத்தரவிட்டுள்ளார். மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மையாரின் இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் மைசூரில் உள்ள ஹூண்டி அருகே அவரது பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் மூலம் காலாவதியான கெட்டுப்போன அழுகிய அசுத்தமான மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டதாக வந்த பல நுகர்வோர்களின் புகார்களை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின் கீழ் விதிமீறல்கள் நடந்ததாக கூறி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுக்கு 9 நோட்டீஸ்களை அனுப்பியுள்ளது. அந்நிறுவனம் விரிவான விளக்கத்தையும் அறிக்கையும் சமர்ப்பிக்குமாறு FSSAI அறிவுறுத்தியுள்ளது. தவறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை போக்குவரத்து விதிமீறல்களுக்கான உயர்த்தப்பட்ட அபராத தொகையினை அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டி ஓட்டுவது, ஆட்டோ டாக்ஸிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது, படிக்கட்டில் பயணம், சிறார் வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுதல், பெர்மிட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் என விதிமீறல் வகைகள் 73 இருந்து 108 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போக்குவரத்து ஒழுங்கை உறுதி செய்யவும் விபத்துகளை குறைக்கவும் இந்த புதிய அபராத நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்ற குறைதீர்ப்பு கூட்டங்களில் பெறப்பட்ட 62 புகார்களில் 31 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பெரும்பாலான புகார்களுக்கு கூட்டத்திலேயே தீர்வு காணப்பட்டு உடனடி நிவாரணமும் உறுதி செய்யப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 9:02 இது இணைய விழுப்பம் நேர வெப்பம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பவானி. இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் நீங்க ரசிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் படம் உங்க ஊர் பேர் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப ருஸ்பாரம் படம் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் சரியா 9:09. புதுவை 102.8 இது இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திருமழி இசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, அஷ்பிதா, தோஹித், அரசன், நிலானி விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு ஜீட்ஸ் திரைப்படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர விலைக்கு பிறகு பாடல் தொடர்ந்து கேளுங்க.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.

நேரம் 9:17 4 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர்பம் நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் சண்டே மட்டும் பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில குட்டி சுட்டிஸ் நீங்க கால் பண்ணலாம், உங்க டேலண்டை வெளிப்படுத்தலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும் ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இணைய வழி நிரப்பும் நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காங்க. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து செஞ்சிலிருந்து கலைவாணி கணேஷ்மா விரும்பி கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி உங்க விருப்ப பாடலும் நீங்க கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேர்கள் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கிராமிய தென்றல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில ஐ தாயாரம்மாள் குழுவினர் வழங்கக்கூடிய கும்மி பாடல் முதற்பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

நேரம் 9:22:29 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். அழகி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பூவை அருள்தாசன் அவர்கள். பிரதப ராமநாதபுரம்

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேயர்களே, நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி திலாஸ்பேட்டை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. சிறுவர்கள் பற்றி நிறைய திறமைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. நேரம் 9:28 17 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ராஜேந்திரன் உளுந்தூர்பேட்டையிலிருந்து.

நேரம் 9:33 13 எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 நேயர்கள் அட்ரஸ் இருக்கீங்க இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்கலாம். வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ராமு, ராம் பக்கத்துல இருந்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று நண்பகல் 12:02 பேசுங்க தோழா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில தோழர்களே நீங்க கால் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட ஆர்ஜிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க. 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நேரம் 9:38 22 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேரிற்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. காற்று வெளியிடை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. லூயிஸ் செல்வராஜ், வடவள்ளி, கோவையிலிருந்து.

நேரம் 9:43 பத்து நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயருப்பும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க வீரப்பன் குருமாம்பேட்டில இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இணைய வழி நேரம் நிகழ்ச்சியில வீரமணி தேவிகாபுரத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884 21666.
1: நம்ம நாட்டு

0: 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடமா பேசுங்க நடமா.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடமா சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நாட்டாமா அப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: நேரம் 9:55:46 சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். எஸ், இணைய வழி நேரம் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய பேர் பாடல் கேட்டிருந்தாங்க. சில பேருக்கு பாடல் ஒளிபரப்ப முடிஞ்சு, சில பேரால் பாடல் ஒளிபரப்ப முடியல. ஸோ பாடல் விரும்பி கேட்ட நேயர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெம்மையிலிருந்து ஆர் நந்தகுமார், ராஜன் சுப்பிரமணியன் பம்மலிருந்து, செங்கல்பட்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், சரஸ்வதி, பத்மநாபன், மாதாவரம் பால்பண்ணை, பர்வின், திருவண்ணாமலை, ஆண்டிப்பட்டி ஆராதனா, குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி செந்தில்குமரன், ஜெர்மனி பெர்லின் நகரிலிருந்து நாராயணன், காரைக்கல்லிருந்து எஸ் ஏபு விஜயராகவன், புதுச்சேரி கோவிந்தன் பெட்டிலிருந்து பார்த்திபன், வாணிதேவி, சந்திரசேகர், பத்மினி, ஆனந்த், ரூபன், தீபக், விக்னேஷ், மேத்தா, அகமி, அன்ஷிதா, ஜாஷ்வி மற்றும் மாரவ், ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் பண்டுட்டிலிருந்து. நிகழ்ச்சியில் பாடல விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் இணையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய விருப்ப பாடல் நீங்க இப்போ ஒளிபரப்ப முடியலனாலும் இன்று மாலை 6:20 மனவிருந்து நிகழ்ச்சியில மறக்காம உங்க விருப்ப பாடல கால் பண்ணி கேட்டு ரசிங்க.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மையாரின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஜானகி அம்மையாரின் மறைவு இசை மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மொழிகளில் அம்மையார் பாடிய பாடல்கள் தலைமுறைகளை கடந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவை என்றும், இணையற்ற நளினத்துடனும் பன்முகத்தன்மையுடனும் அனைத்து உணர்வுகளுடனும் அவர் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் என்றும் பிரதமர் தமது பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வரும் ஆகஸ்ட் 15 நடைபெறவுள்ள சுதந்திர தின அணிவகுப்பு விழாவில் பங்கேற்கும் பள்ளி குழுக்களை தேர்வு செய்வதற்கான போட்டி இம்மாதம் 24 பிற்பகல் 2:30 உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் 28 அணிகள் தேர்வு செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் 2026-27 கல்வியாண்டிற்கான எம்எஸ்சி நர்சிங் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு வரும் 15 நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ளது. இதற்கான நுழைவுச் சீட்டை www.jipmer.edu.in என்ற இணையதளத்தில் வரும் 15 காலை 8 பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு ஜிப்மர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி 3வது சீசன் கடந்த 7 தொடங்கியது. நேற்று நடைபெற்ற 8வது லீக் போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி 16 வித்தியாசத்தில் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணியை வெற்றி கொண்டது. ஆட்ட நாயகன் விருது 54 எடுத்த சாகர் திரிவேதிக்கு வழங்கப்பட்டது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. புளோரிடாவின் மியாபி மைதானத்தில் இன்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் ஹார்வேயை வெற்றி கொண்டது. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தை வெற்றி கொண்டது. ஸ்பெயினும் பிரான்சும் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கான முதல் கேள்விக்கு இப்ப நம்ம போலாமா? உலகின் மிக நீளமான கடல் மலை தொடர் எது அப்படின்றதுதான் முதல் கேள்வி. உலகின் மிக நீளமான கடல் மலை தொடர் எது? சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு நீங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 227760 and 227520.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 10:10 ஆகுது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல கடல் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ நிகழ்ச்சியோட முதல் கேள்வியா நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலகின் மிக நீளமான கடல் மலைத்தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை மாவட்டமா? அது அவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமா? சரி, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்ட் அப்படி சொல்லிட்டீங்க நீங்க. நன்றி, நன்றி. பாருங்க, சண்முக சுந்தரம் சார் வந்தாரு. அவர் எப்பயுமே யூஸ்வலா நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே வந்து கரெக்டா பதில் சொல்லிடுவாங்க, அதுவும் முதல் நேரா வேற வந்து கலந்துக்குவாங்க. சரி, ஓகே. சோ இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை விட ஆழமான பசிபிக் பெருங்கடலுடைய பகுதி எது அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. கேள்வியை நான் மறுபடியும் சொல்றேன். உலகத்தோட மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை விட ஆழமான பசிபிக் பெருங்கடலோட பகுதி எது அப்படின்றதுதான். சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க 2271760 and 2275230.
2: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 10:17 ஆகுது. கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட கேம் ஷோல வந்து பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த கேள்விகள் தான் உங்ககிட்ட நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை விட ஆழமான பசிபிக் பெருங்கடலுடைய பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் யாரு சொல்ல போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஓகே,
0: நலமா இருக்கீங்களா? ஆழமான பகுதி. ஓகேவா? ஆக்சிஜன் வந்து பெரும்பாலும் மரங்கள்ல இருந்துதான் கிடைக்குது, காடுகள் தான் நமக்கு உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. ஆனா நமக்கு இந்த பூமிக்கு தேவையான ஆக்சிஜனை பாதி அளவுக்கு மேல உற்பத்தி செஞ்சு தரக்கூடிய கடல் சார்ந்த நுண் உயிரினங்களுடைய பெயர் என்னன்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. சுன கேள்விய மறுபடியும் சொல்றேன். பூமியோட காடுகளை விட மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை பாதி அளவுக்கு மேல உற்பத்தி செஞ்சு தரக்கூடிய கடல் சார்ந்த நுண் உயிரினங்கள் அதனுடைய பெயர் என்னன்றதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க 2271760 and 2275230 அப்படின்ற நம்பருக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 10:25 நிமிடமாகுதே. ஃப்ரம் ரெயின்போல கெட் செட் கோ கேம் ஷோ தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கடல் சார்ந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேட்குற கேள்விகளுக்கும் வந்து நேயர்கள்லாம் சும்மா அப்படியே டப்பு டப்புன்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு அதிக அளவு ஆக்சிஜன் வந்து காடுகள்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. பட் கடல்ல இருந்துதான் வந்து நமக்கு அதிகமான அளவு ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. ஸோ பூமிக்கு கடலை விட காடுகளை விட மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை பாதி அளவுக்கு மேல உற்பத்தி செஞ்சு தரக்கூடிய கடல் சார்ந்த நுண் உயிரினங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டது. ஸோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? எல்லாருமே கொஞ்சம் படப்பிடிப்பு ஆயிடுறாங்க என்னன்னு தெரியல. வந்து பதில் சொல்றப்ப வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க லைட்டா.
1: அது வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்றது கொஞ்சம் இதுவாயிடுது.
0: அது கொஞ்சம் ஆங்கிலமா இருக்கிறதுனால நமக்கு அப்படி டக்குன்னு வந்து விழ மாட்டேங்குது.
1: நன்றி
0: நன்றி, தேங்க்யூ.
1: இங்க இருந்து கிடைக்குது எல்லாம் காத்து எல்லாம் அப்படின்னு ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கிறோங்க மேம். நல்ல தகவல்கள், சூப்பருங்க மேம்.
0: தேங்க்யூ மேம், நீங்க சொன்னது சூப்பரா இருக்குது.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேம்.
0: நன்றி. பாருங்க, இவ்வளவு நேரமா நானும் அவங்களும் தேங்க்யூன்றதுதான் வந்து அதிகமா வந்து சொல்லியிருக்கோம். சரி ஓகே, வாங்க நிகழ்ச்சியில அடுத்த கேள்விக்கு இப்ப நம்ம போலாமா. விண்வெளியில இருந்து நம்ம பார்த்தா கூட வந்து தெளிவா தெரியக்கூடிய பூமியோட மிகப்பெரிய பவளப்பாறை தொடர் எது அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. சோ நான் கேள்வியை மறுபடியும் சொல்றேன். விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட தெளிவா தெரியக்கூடிய பூமியோட மிகப்பெரிய பவளப்பாறை தொடர், அதாவது அது வந்து விண்வெளி டக்குனே வாயில வரல, ஓகேங்களா. சோ மிகப்பெரிய பவளப்பாறை தொடர் எது அப்படின்றதுதான் வந்து கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: 32 பவளப்பாறை தொடர் எது
1: அப்படின்னு
0: சொல்லிட்டு தாண்டனது கிடையாது. சரி போயிடுவோம், அதனால என்ன சரி பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி அப்படின்னா, பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் வந்து நம்ம அதிகமா வந்து போடுறோம் இல்லையா, சோ இதனாலே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இடமே வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மனிதர்களோட பிளாஸ்டிக் கழிவுகளால பசிபிக் பெருங்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டை விட 3 மடங்கு பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த பகுதியோட பெயர் என்ன அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. சோ நான் கேள்வியே மறுபடியும் சொல்றேன், மனிதர்களோட பிளாஸ்டிக் கழிவுகளால பசிபிக் பெருங்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டை விட 3 மடங்கு பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த பகுதியோடைய பெயர் என்ன? சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு.

0: சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: வெல்கம் பேக் டு த ஷோ. கெட் செட் கோ கேம் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கடல் சார்ந்த கேள்விகள் தான் வந்து உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய பிளாஸ்டிக் கழிவுகளால பசிபிக் பெருங்கடல உருவாகி இருக்கக்கூடிய அந்த பெரிய பகுதியோடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டது. ஸோ அதாவது வந்து அந்த பிரான்ஸ் நாட்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு ஒரு பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த பகுதியோடைய பெயர் என்ன அப்படின்றது தான். ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்ட்டு நேயர்கள்லாம் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு பாடல் நான் பிளே பண்றேன், அந்த பாடலை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா அந்த பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க. 2271760 1227520 அப்படின்ற நம்பருக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட கேம் ஷோ வந்து பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த கேள்விகள் தான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய பிளாஸ்டிக் கழிவுகளால பசிபிக் பெருங்கடல உருவாக்கி இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டை விட 3 மடங்கு பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த பகுதியோடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுதான். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் பாண்டிச்சேரியில இருந்து உமா மகேஸ்வரி பேசுறேன்.
0: ஓகே, சரி, சொல்லுங்க உமா மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சரி, நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் மேம்.
0: ஓகே, என்ன பதில்?
1: கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச்.
0: ஓகே, சூப்பர். பட் எப்படி பதில் கண்டுபிடிச்சீங்க? கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நெட்ல எல்லாம் தேடி கண்டுபிடிச்சீங்களோ? இளமை பருவத்துக்கு போக முடியுமா? முடியாது இல்லையா. ஆனா அப்படியும் போகக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு, அதாவது முதுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் தன்னுடைய குழந்தை பருவ நிலைக்கு மாறி மரணம் இல்லா பெருவாழ்வு வாழக்கூடிய அதிசய கடல் வாழ் உயிரினம் எது அப்படின்றதுதான் வந்து நிறைவா உங்ககிட்ட நான் கேட்க போற கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க கால் பண்ணி சொல்றீங்களோ இல்லைன்னா நானே கூட வந்து இந்த பாடலுக்கு அப்புறமா உங்களுக்காக சொல்றேன்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ நிகழ்ச்சியோட நிறைவா உங்ககிட்ட நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, முதுமை அடைஞ்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய குழந்தை பருவ நிலைக்கு மாறி மரணமெல்லா பெருவாழ்வு வாழக்கூடிய அதிசய கடல் வாழ் உயிரினம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். நானே சொல்றேன், இல்லைன்னா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்,
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நானும்.
0: அப்படியா, சரி, ஓகே, நமக்கு பதில போயிடுவோம். நிறைவடைய போகுது நிகழ்ச்சி, பதில் சொல்லுங்க
1: மேம். மரணம் இல்லாத ஜெல்லி மீன் மேம்.
0: மரணம்

இல்லாத ஜெல்லி மீன். ஓகே, சோ இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்றத வந்து அவங்க தமிழ்ல சொல்லிருக்காங்க. ஓகே, சரியான பதில் தான். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிறைவா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். வியட்நாமின் ஃபுகுவக் தீவு அருகே ஏற்பட்ட படகு விபத்தில் 15 இந்தியர்கள் பலியாகினர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லீ மின் ஹூன் உத்தரவிட்டுள்ளார். மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மையாரின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் மைசூரில் உள்ள ஹூண்டி அருகே அவரது பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். பல நுகர்வோர்களின் புகார்களை தொடர்ந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான FSSAI 9 நோட்டீஸ்களை அனுப்பியுள்ளது. அந்நிறுவனம் விரிவான விளக்கத்தையும் அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு FSSAI அறிவுறுத்தியுள்ளது. தவறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் லா கைராவில் கடந்த June 24 அன்று ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,300 அதிகமாக உயர்ந்துள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,740 ஆகும். சுமார் 18,437 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 17,900 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 296 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிவாரண நிதியை திரட்டுவதற்கான அவசர வேண்டுகோளை ஐக்கிய நாடுகள் சபை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்துத்துறை போக்குவரத்து விதிமீறல்களுக்கான உயர்த்தப்பட்ட அபராத தொகையினை அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
0: தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 200 கீழ் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான உயர்த்தப்பட்ட அபராத தொகையினை அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டி ஓட்டுவது, ஆட்டோ டாக்ஸிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது, படிக்கட்டில் பயணம், சிறார் வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுதல், பெர்மிட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் என விதிமீறல் வகைகள் 73 108 அதிகரிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் வலையில் நேற்று முன்தினம் சுமார் 500 பழமையான குருபகவான் கருங்கல் சிலை கிடைத்தது. சிலையை துணை ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் ஒப்படைத்தனர். தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வரும் 17 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ 12:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ஆண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. பேசுங்க தோழால, நான் உங்க ஆனந்தி. சோ இந்த ஷோ வந்து ஆண்கள் மட்டும்தான் வந்து பேச முடியும். அண்ட் இன்னைக்கு நம்ம தோழர்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அம்மா ரோல், அப்பா ரோல். அம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்ம மேல எவ்வளவு கனெக்டடா இருக்காங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க கேட்கற கேள்வியிலே வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். சாப்பிட்டியா, தூங்குனியா, போனியா, இதை செஞ்சியா, அதை செஞ்சியா முடியும். தோழர்களே கால்
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:06:14 நொடிகளாகுது. சோ இன்னைக்கு பேசுங்க தோழால நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுடைய பாசம் அப்படின்றது எதனால பெரும்பாலும் மௌனமாவே இருக்கு, அதாவது உள்ளுக்குள்ள பாசம் இருக்கும் பட் அதை வந்து வெளிப்படையா காட்ட மாட்டாங்க, எதனால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல வந்து கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் தோழர், வணக்கமே.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஓகே, வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சந்திரசேகர், நீங்க வந்து இந்த ரோல் போயிருக்கீங்களா இது வரைக்கும்?
1: அமைதியாக ஆனா அப்பா அவர் டக்குன்னு செஞ்சிருவாரு. அது என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய

0: அங்க இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்றது எப்படி, அந்த ஒரு சைலண்ட் மோட் அங்க இருக்குமா இல்லன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சரா?
1: ஃப்ரெண்ட்லியான ஒரு நேச்சர், ஆனா பயங்கரமா சைலண்ட். அப்ப தேவையானதுக்கு மாத்திரம் தான் பேசுவார். அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அவர் அமைதியாக தான் காண்பிப்பார்.
0: அதாவது
1: ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வாயை திறந்து கேட்கவே மாட்டேன், ஆனா அப்ப அவர் டக்குன்னு செஞ்சிருவாரு. அது என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறத குறிச்சது மேம்.
0: ஓகே, சோ எதனால வந்து அப்பா வந்து அந்த ஒரு அமைதியை வந்து கீப் அப் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இயல்பாகவே ஆண்களினுடைய குணம் அவ்வளவா பேசுறது அப்படிங்கறது கிடையாது மேம்.
0: அப்படியா?
1: மேம் ஆப்வியஸ்லி ஆண்களுக்கு அவ்வளவா பேச வராது. இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறோம், நம்ம பேசுறோம், அது வேற. பட் இயல்பான ஒரு லைஃப் அப்படிங்கும் பொழுது ஆப்வியஸ்லி நம்ம அடிச்சு பேசுறது, ஜாஸ்தி பேசுறது அப்படிலாம் இல்ல. சோ இயல்பாகவே ஆண்களினுடைய அந்த நேச்சர் அப்படிங்கறது அமைதியா அதிகம் பேசுறதுனால ஆப்வியஸ்லி அப்பாவுடைய அந்த அன்பு அப்படிங்கறதும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, முத்து உதர்ற மாதிரி பேசுவாங்கப்பா அப்படின்ற. அது மாதிரிதான் என்னுடைய அப்பாவும் கூட பேச்சு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனா பேசினா ஏதாவது நல்ல விஷயம் இல்லைன்னா சஜஷன் அது மாதிரிதான் என்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல கொடுத்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அது ஆண்களினுடைய நேச்சர் அந்த அமைதி, அதனால அப்பாவுடைய அந்த நேச்சர் அப்படிங்கறது அமைதியா பாசம் காமிக்கிறது.
0: ஓகே, சரி. அப்பா அந்த மாதிரி அமைதியா இருக்கிறதுனால இப்ப அம்மானா வந்து பேசிட்டே இருப்பாங்க, உங்ககிட்ட கேட்பாங்க, உங்க மேல அக்கறையா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் அப்பா கிட்ட அந்த ஒரு அமைதி இருக்கிறதுனால அப்பா கூட நம்ம மேல பாசம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் எல்லாம் உங்க மனசுல வந்திருக்கா?
1: சின்ன வயசுல வந்திருக்கு மேம், டு பி ஃபிராங்க். ஏன்னா விவரம் தெரியாத ஒரு வயசுல அம்மா தான் நிறைய நம்ம கிட்ட பாசம் காமிக்கிறாங்க, அப்பா காமிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தது. பட் ஆஃப்டர் மெச்சூரிட்டி அப்படின்னு வரும் இல்ல, நம்ம காலேஜ் படிக்கும் பொழுது அப்படிலாம், அந்த சமயத்துல அப்பா காமிச்ச அந்த ஒரு அரவணைப்பு, அவர் எனக்கு வழிகாட்டுதுல, ஐயோ அப்பா இவ்வளவு நாள நம்ம கிட்ட பிரியமாதான் இருந்திருக்காரு, நமக்குதான் தெரியல, நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம கிட்ட பிரியமா இல்ல போல இருக்குன்னு. இன்னும் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்த மொமெண்ட் என்னன்னா, நான் ஒர்க்குக்கு சின்ன வயசுலயே போயிட்டேன், இப்ப பெங்களூர்ல தான் கிடைச்சது. இப்போ 6 months எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அப்பா வந்து சந்திரசேகரோட போய் இருந்துட்டு வாமா, நான் என்ன பாத்துக்கிறேன், நீ அவனை ஃபர்ஸ்ட் கவனி, அவனை வந்து ஹோம் சிக்கா இருக்கான், அவனை வந்து பாதுகாப்பா அவனை செட்டில் பண்ணிட்டு வா அப்படின்னு விட்டு கொடுக்கும்பொழுது எவ்வளவு பிரியம் இருந்தா 6 months அம்மாவை நமக்காக விட்டு கொடுத்துருப்பாங்க இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப அப்ப அப்பா மேல அந்த அமைதியான பாசம் எவ்வளவு ஆழமானது, உணர்வு பூர்வமானது அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு மேம்.
0: சோ அம்மா அனுப்பி வைக்கிறப்பதான் அந்த ஒரு மொமெண்ட்ல தான் வந்து நீங்க இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க இல்லையா?
1: ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு 6 months எவ்வளவு கஷ்டமான ஒரு கடினமான ஃபேஸ், அதுவும் அப்பா அப்போ வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ சமைச்சுக்கிறது, வீடை பாத்துக்கிறது, துவை துவைக்கிறது எல்லாமே பண்ணணும். அப்ப எனக்காக அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருங்கும் போது எனக்கு உணர்வு பூர்வமா டச் ஆயிடுச்சு. அதுல இருந்து ரொம்ப புரிதல், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஜாஸ்தி ஆயிடுச்சு.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. தொழில்நுட்ப
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:11 ஆகுது. பேசுங்கத்தோடால இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக், அப்பாவுடைய பாசம் பெரும்பாலும் ஏன் மௌனமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ தன்னுடைய அப்பாவை பத்தி பேச போறாரா இல்ல அப்பாவா பேச போறாரா கேக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் வந்து அப்ப ரெண்டு ரோல்லயும் பேசலாம், அப்பாவை பத்தியும் பேசலாம், அப்பாவாவும் பேசலாம் இல்லையா?
4: அப்பாவா தாங்க பேச போறேன். சின்ன வயசுல அப்பா வந்து இழந்துட்டாங்க, அதனால தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும்.
0: ஓகே.
4: ஆனா ரெண்டு பேருமே கையில லூசா விட்டுட்டோன்னு வச்சுங்க, அது அறந்துட்டு போயிருங்க. அதனால அம்மா வந்து ஒரு பாசத்தை காட்டும் போது, பாசத்தை வந்து நம்ம வெளிப்படையா காட்டாம சைலண்டா இருக்கும் போதுதான் நம்ம கிட்ட பயங்கள ஒரு அன்பு இருக்குங்க.
0: ஓகே.
4: மனசுக்குள்ள வரணும்
0: இருக்கணும், ஆல்ரெடி இருக்கு.

0: ஆனா அது இருக்கணும்,
1: இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா போகும்போது சைக்கிள்ல போறாங்க, வண்டியில போகும்போது பிள்ளைங்க கிட்ட பாத்து போவாங்க. ஆனா நாம சொல்லுவோம் லெப்ட் ரைட்டு பாத்து கை காட்டிட்டு போவோம். சொல்லி கொடுக்கறதுலயே ரெண்டு விதம் இருக்குங்க, அவங்க பாத்து போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா லைட் கட் பண்ணும், லெப்ட் கட் பண்ணும் போது
0: அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுவீங்க.
1: ஆமா, அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா பாதுகாப்பான பையனுக்கு நம்ம தான் இருக்கிறாங்க. அவங்க பாசமா போயிட்டு வரணும் தான் நினைப்பாங்களே தவிர பாதுகாப்பா போயிட்டு வரணும் நினைக்கிறது நாம.
0: ஓகே சரி, இவ்வளவு பாசம் இருக்கு, இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த பயமும் இருக்கணும்ன்றதுக்காக நாங்க கொஞ்சம் அமைதியா மெயின்டைன் பண்றோம் அப்படின்றீங்க. சோ இதுல வந்து ஏதாவது டிஸ்டன்ஸ் வந்துடாதா பிள்ளைகளுக்கு?
1: இல்ல வராதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மாட்ட வந்து எல்லாமே கேட்டு செய்வாங்க, ஆனா அப்பாட்ட வந்து கேக்கும்போது தேவைக்கு வந்து நம்மகிட்ட வரும்போது என்ன எதுக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு அது நம்மகிட்ட போயிருவாங்க. ஆனா அம்மாட்ட மிரட்டி கேட்பாங்க, இல்ல பயில் பாசத்துல கேட்டு வாங்கிடுவாங்க.
0: அது பாசத்தோட வர்ற மிரட்டலுங்க, நீங்க ஏங்க மிரட்டி கேட்பாங்கன்னு சொல்றீங்க?
1: இல்ல இல்ல, அது அவங்க அப்படிதாங்க, பாசத்தோட மிரட்டுவாங்க, இல்லன்னா மிரட்டி கேட்டுவாங்க. ஆனா நாம அப்ப இல்லைங்க, இது எது வேணும் என்ன தேவை அப்படின்னு சொல்லும் போது அந்த காரணமும் சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான தேவைகளையும் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஒரே மாதிரி இருந்துட்டுன்னு வச்சுங்க, அந்த பிள்ளைங்க கண்டிஷனே இருக்காதுங்க. நம்ம உள்ள உள்ள நுழையும் போத ஓரளவு ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தா நான் எதுவுமே சைலண்ட் நான் கண்டுக்க மாட்டேங்க. தேவையில்லாத பேசிட்டோ இல்ல இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மள பார்க்கும் போது சைலண்ட் ஆயிடுவாங்க.
0: அப்ப உங்க மனசுல என்ன தோணும்?
1: இல்லைங்க, அப்ப தோணும் இல்ல, ஏதாவது தவறு செய்யறாங்க இல்ல தப்பா சும்மா அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க, கம்முன்னு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா மத்தபடி ஏதாவது நான் அவ்வளவு எல்லாம் ரொம்ப ஓவர் கண்டிஷன் எல்லாம் போட மாட்டேங்க, தேவையான கண்டிஷன் போட மாட்டேன், தேவையான கண்டிஷன் கண்டிப்பா இருக்குங்க.
0: ஓகே, சோ அந்த கண்டிஷனையும் அவங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்க.
1: இல்ல உண்மையிலே ஃபாலோ பண்றதுனாலதான், நீங்க எந்த பிள்ளைங்க ஒரு அளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணனாலதாங்க.
0: ஓகே, சோ ஒரு பக்கம் வந்து செல்லமும் கிடைக்கணும், அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும் இல்லையா? சோ அதை எடுத்து பேலன்ஸ் பண்றதுக்கு அப்பாவுடைய பாசம் வந்து கொஞ்சம் மௌனமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, இப்ப அம்மாவே பாத்தீங்கன்னா நம்மள காட்டிதான் மாட்டுவாங்க.
0: அப்பா கிட்ட சொல்லிடுவேன், ஐய் அப்பா வந்துட்டாரு அந்த மாதிரி.
1: நேத்து 50 ரூபாய் வின் பண்ண என்ன பண்ண, நான் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பயம், அந்த எதுக்கா இருந்தாலும் நம்மளை காட்டி காட்டியே மறைச்சி வளர்த்துட்டு போவாங்க. நம்மளுக்கு இல்லைன்னா அவங்க காட்டுவாங்க, ஆனா நம்ம கதாநாயகனா நாம வச்சுட்டு இருப்போம்.
0: நம்ம ஹீரோவா தான் இருக்கும், ஆனா நம்மள கொஞ்சம் வில்லனா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அந்த மாதிரி.
1: அவங்க ஹீரோனியா காட்டிட்டு நம்மள வில்லனா ஆக்கிடுவாங்க.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:15 நொடிகள் ஆகுது. பேசுங்க தோழால, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து அப்பாவுடைய ரோல தான் நம்ம எடுத்திருக்கோம். சோ அப்பாவுடைய பாசம் ஏன் பெரும்பாலும் மௌனமாவே இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு வந்திருக்க கூடிய அடுத்த தோழர் யாரு? ஹலோ,
5: வணக்கம் மேடம். புதுவையிலிருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சரி, நீங்க வந்து ஒரு அப்பாவை பத்தி பேச போறீங்களா இல்ல அப்பாவா பேச போறீங்களா?
5: ரெண்டும்.
0: ரெண்டுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு?
5: இப்ப அப்பாவா.
0: அப்பாவா பேச போறீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: சரி, எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் தான்.
0: சரி,
5: நம்ம அப்பாவா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு நிறுவனத்துல வேலை பார்ப்போம். நிறுவனத்துல வேலை பார்ப்போம். நம்ம பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ, குழந்தைகள் அவங்க இருக்கிற நேரம் வந்து ரொம்ப கம்மி.
0: சரி,
5: சிறு வயதுல இருந்தே எல்லா அரவணைப்புகளும் அம்மா அம்மாவோட அம்மாட்ட தான் அதிகமா இருப்பாங்க. அவங்க அம்மாட்ட தான் எதையுமே சொல்லுவாங்க. எதுனாலும் எப்படினாலும் அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, மறைக்காம. அப்பா வந்த உடனே அப்பா அப்பாவை பார்ப்பாங்க. அந்த நேரம் நம்ம குழந்தைகிட்ட மூவ் பண்ற நேரம் கொஞ்சமா இருக்கும், அதனால அவங்க அமைதியாவே பேசிட்டு போயிடுவாங்க. நம்மளும் அதை அமைதி கேட்போம். முக்கியமா நம்மகிட்ட கேட்டுட்டு மீது எல்லாம் அம்மா மூலம் அவங்க சொல்றது எல்லாம் அம்மா மூலமா தான் அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம கொஞ்சம் மௌனமாவே இருந்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி, ஆனா அம்மா எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை விட மெயின்

0: ஒரு படி தெரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அவர்கள் மீது பாசம் வந்து அளவு கடந்தது. அதை வந்து நம்ம வந்து வெளிக்காட்டாட்டாலும் அது மனசுல இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முற்படும் போது அம்மா மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் அவங்க கிட்ட பேசுறது கம்மியா இருக்கு. அது மௌனமா தெரியுது. ஆனா அந்த மௌனத்துல எவ்வளவு நம்ம வந்து கிராஸ் பண்ணி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்னும் ஒண்ணு மட்டும் நான் சொல்வேன், பாசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அம்மா பாசம் அப்பா பாசம் எடுத்துட்டீங்கன்னா, அந்த பாசம் முள்ளு அம்மா பக்கம் 51 அப்பா பக்கம் 49 காட்டுது. அம்மா பாசத்தை அப்பாவால் கொடுக்கவே முடியாது. ஒரு கொஞ்சோண்டு அந்த நம்ம வந்து என்னன்னா அது அம்மா அதான் அம்மா
1: அதான் அம்மா
0: என்னுடைய கருத்து. பெண் பிள்ளைகள் பாசம் காட்டுறாங்க, ஆண் பிள்ளைகள் அவருக்கு ஆண் அப்பாவு மாதிரி அவங்க மனசுலயே வச்சிருப்பாங்க.
1: ஓ அப்பாவு மாதிரி இப்படியே சொல்லிக்கலாமோ?
0: அப்பா மாதிரி மனசு வச்சு ஒரு இதுல பாரு. அன்னைக்கு என் பேரை வந்து
1: சொல்றான், என்ன பேரனா பேசுறீங்க, பேரன் சொல்றீங்க, எனக்கு ஒரே ஷாக்கா இருக்கு.
0: சொல்றான், என்ன சொல்றனா, ஆச்சி நான் வந்துட்டேன்ல, நீ போ, நான் தாத்தாவை பாத்துக்கிறேன்.
1: ஐயோ
0: என்ன கேர் பாருங்க, அப்பா தாத்தா மேல. அப்ப ஆண் பிள்ளைன்னா இப்ப என்ன மாதிரி கேர் இருக்குது? அதே பெண் பிள்ளைங்களும் என்ன பெண் பிள்ளைங்களும் எடுக்கும். அதனால அப்பா வந்து மௌனமாக இருந்தாலும் அது வந்து உண்மையிலே பாசம், பாசத்தை வந்து ஆனா அதிகப்படியா தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட நம்ம அவங்க அம்மா விட அதிகப்படியா தெரிஞ்சு அவங்க
1: தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, பட் எதனால எதனால அந்த ஒரு மௌனம், அந்த ஒரு அமைதி?
0: எப்போதுமே அம்மா கிட்ட தான் அவங்க சொல்றாங்க. கான்வர்சேஷன் ஃபுல்லாமே அம்மாட்ட போய் தான் நமக்கு வருது.
1: அது அப்படியே போறதுனால நீங்க அதை அப்படியே விட்டுட்டீங்க. சரி ஓகே,
0: அதே இது பண்ணி நமக்கு தேவையான இது நமக்கு கிடைச்சிருது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுவோம், நம்ம ஒண்ணு கூட விட மாட்டோம்.
1: ஓகே,
0: அதனால மௌனமா இருந்தே சாதிக்கிறோம்.
1: மௌனமா இருந்தே சாதிக்கிறீங்க, இதுவும் நல்லதா இருக்கு. சரி, உங்க அப்பா கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் எப்படி?
0: எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகம். அப்ப பாசம் அதிகத்துல எங்களை படிக்க வச்சாரு. அவர் படிச்சது கம்மியா இருந்தாலும் அவர் அந்த காலத்துல படிச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்பாரு.
1: சரி,
0: கடுமையான உழைப்பு, கடுமையான உழைப்புலயும் அவருடைய பாசம் வந்து எங்க அந்த இடத்துல மட்டும் எங்க அம்மா கூட அவருடைய பாசம் இருக்கும் மனசுல, அவ்வளவு பாசம் இருக்கும். நாங்க எதுவுமே அம்மாட்ட தான் சொன்னாலும் எங்க அப்பாவுடைய பாசத்தை தான் நான் ரொம்ப நினைச்சு பார்ப்பேன். அப்படியே சில நேரத்துல எங்க மேலாம் கண் கலங்கிடுவாருன்னா அம்மா கூட மொத கண் அவருக்குதான் கலங்கும்.
1: நான்
0: பாத்திருக்கேன்,
1: வார்த்தைகளால வெளிப்படுத்த முடியலனாலும் உணர்வுகளால வந்து அவருடைய பாசம்,
0: அவர் கண்கள் கலங்கிடும். அப்படியே வந்து நம்ம இது பண்ணிடுவாரு.
1: சரி,
0: அம்மாவோட ஒரு அப்படி இருக்கும். பட் இருந்தாலும் அம்மா பாசம் ஒரு படி மேல
2: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும், பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர்

0: செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: 12:27 எஃப்எம் ரெயின்போல பேசுங்க தோழா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆனந்தி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து அப்பாவுடைய பாசம் பெரும்பாலும் ஏன் மௌனமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த தோழர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களது அழைப்பை காத்திருக்கவும்
1: லைன்ல காத்துட்டு இருக்கணுமா? ஓகே, ஸோ என்னுடைய அழைப்பை வந்து அவர் ஹோல்டில் போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. மேபி அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வந்து லைன் வந்து டச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு அது ஹோல்டில் போயிருக்கு. பரவாயில்ல, திரும்பவும் வருவாங்க, நமக்கு கால் பண்ணி பேசுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. என்னுடைய லைன் ஹோல்ல போட்டவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓகே,
1: இதுக்கு முன்னாடி நீங்க தான் என்னோட லைன் ஹோல்ல போட்டு போயிட்டீங்களா?
2: பேசுறீங்களா?
5: அப்பா கிட்ட கேட்டுக்கறது
1: அம்மா மூலமா அப்பா கிட்ட கேட்டுக்கிறது.
5: அம்மா நாம கேட்க வேண்டியது அம்மா கிட்ட, அம்மா கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது அவங்க கடமை,
1: அவங்களோட கடமை.
5: ஆமா, அந்த காலத்துல கேட்ட பொருள் உடனே வந்துடும்.
1: ஓகே,
5: அளவுக்கு மீறி கேட்க மாட்டோம். நம்மளால எவ்வளவு முடியும் சின்ன சின்ன பொருளுங்க
1: அப்படின்னு. சரி,
5: அதே நேரத்துல அந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டா வெளியே வந்து விளையாடுவோம். இப்பதான் வெளியே பிள்ளைங்க பார்க்க முடியும்,
1: அப்பா ஒரு குரல் கொடுத்தாருனா அவ்வளவுதான். சோ இதுக்காக தான் வந்து அவங்களுடைய பாசத்தை வந்து அவங்க வந்து மௌனமாவே வச்சிருக்காங்க அப்படின்னு
5: நினைக்கிறீங்களா? அம்மா கிட்ட வந்து அதிகாரமா கேக்கலாம், அம்மா இது வாங்கி திரும்பன்னு சண்டை பிடிக்கலாம். ஆனா அப்பா கிட்ட அவரு தேவைனாலே நமக்கு பயம் வந்துடும்,
1: பயம் வந்துடும். சோ அந்த பயம் இருக்கணும்ன்றதுக்காகவே வந்து அப்பா அவருடைய பாசத்தெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காரு இல்லையா?
5: அப்பா தாங்க எல்லாமே வாங்கி கொடுக்கறவரு. அது அப்ப தெரியாது, நம்ம இப்ப அப்பா வானவர் பார்த்தா அது தெரியுது,
1: அப்பா ஆனதுக்கு அப்புறம் தெரியுது. சரி, நீங்க ஒரு அப்பாவா எப்படி, நீங்க ரொம்ப அப்பா உங்க அப்பா மாதிரியே வந்து நீங்களும் அதே சைலண்டா இருப்பீங்களா
5: இல்லன்னா? ஃப்ரீயா விட்டுட்டோம்.
1: ஃப்ரீயா விட்டுட்டீங்க. ஃப்ரெண்ட்லியான, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்பா?
5: ஐ அப்படி இல்லையா, அதுக்கு முன்னாடி நாங்க அண்ணன் தம்பி மூணு பேர், ஒரு பொண்ணு.
1: சரி,
5: மொத்தம் நாலு பேர். ஆனா இப்ப ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். பொண்ணு பொண்ணு கிட்ட அன்பா இருந்தாலும் பையன் மட்டும் கராரா தான் இருப்போம்.
1: ஓ, அப்படி.
5: கராரா இருந்தாலும் அவ்வளவு கராரா பேச மாட்டோம்.
1: சோ பையனாலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்துடுறீங்க நீங்க?
5: காப்பாத்துறான் தாய் தாப்பையும் காப்பாத்துறான்.

0: ஓகே சார்,
1: தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப குட். அவங்க குடுக்கணும்.
0: ஐயோ, ரொம்ப ரொம்ப குட் குடுக்கறீங்க. ஓகே,
1: பிள்ளைங்க என்னால இருக்கணும். என்னால ஒரு சில நேரத்துல வாய்ஸ் கண்டுக்க மாட்டேன். கம்மன் தான் இருப்பா. அவனுக்கும் 18 வயசு 19 வயசுல ஒரு பையன் காலேஜ் போறான்.
0: ஐயோ, என்ன சொல்றீங்க? உங்க பேர பிள்ளையா?
1: நன்றி
0: சார்.
1: நன்றி.
0: பாருங்க, வந்து அம்மானா வந்து சேட்டை பண்றது, அப்பானா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் வந்து நாங்க பயப்படுவோம், அதனாலயே வந்து அவங்க அப்பா அப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ தோழர்களே, இந்த ஷோல நீங்களும் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. பேசுங்க தோழா. சோ இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் வந்து அப்பாவுடைய பாசம் ஏன் பெரும்பாலும் மௌனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு டாபிக் கொடுத்திருந்தோம். அந்த தோழர்கள் எல்லாருமே வந்து அப்பாவை பத்தியும் பேசினாங்க, அப்பாவாவும் பேசினாங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசின தோழர்கள் எல்லாருக்குமே நன்றியும் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக காக்கை சட்டை படத்துல இருந்து பாடல் பிளே ஆக போது கேக்கலாம்.
8: எடியே

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை என்று.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தாா்.

0: மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
1: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வு பூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 ஆண்டு இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது.

0: நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும், இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 இன்னிங்ஸில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3rd நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவன் தன் தாயிடம் கூட அதிகமாக பழகியதில்லை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு அறிவு தெளிய தெளிய அவன் தன் தாயை ஆர்வத்தோடு கவனிக்க ஆரம்பித்தான். அவள் உயரமாக இருந்தாள், எனினும் ஓரளவு கூணி போயிருந்தாள். ஓயாத உழைப்பினாலும் கணவனின் அடி உதைகளாலும் உடைந்து கலகலத்து போன அவளது உடம்பு அறவமே செய்யாமல் ஒரு பக்கமாக சாய்ந்தே நடமாடியது. எதனோடாவது மோதி விடுவோமோ என்று அஞ்சி நடப்பதைப் போல தோன்றியது. அகன்று நீள வட்டமாக இருந்த அவளது முகம் உப்பியதாய் சுருக்கம் கண்டு போயிருந்தது. அந்த முகத்தில் குடியிருப்பில் உள்ள பெரும்பான்மையான பெண்களுக்கு இருப்பது போலவே பயபீதியும் சோகமும் தோய்ந்து படிந்த இருண்ட இரு கண்கள் ஒளி செய்து கொண்டிருந்தன. அவளது வலது புருவத்திற்கு மேலாக ஒரு ஆழமான வடு தெரிந்தது. அந்த வடுவினால் அவளது புருவம் ஓரளவு உயர்ந்து போயிருந்தது. இதனால் அவளது வலது செவியும் இடது செவியை விட ஓரளவு உயர்ந்து போய்விட்டது போல் பிரமை தட்டியது. இதனால் அவள் எப்பொழுதுமே ஒரு பயங்கர செய்தியை கேட்டு அஞ்சுவது போல தோன்றியது. அவளது அடர்ந்த கரிய கூந்தலில்

ஒன்றிரண்டு நரைமயிர்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அவள் இதமும் சோகமும் பணிவுமே உருவாக இருந்தாள். அவளது கன்னங்களின் வழியே கண்ணீர் மெதுவாக வழிந்து சொட்டிக் கொண்டிருந்தது. அழாதே என்று அவளது மகன் அமைதியாக சொன்னான். எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்க கொண்டா. உனக்கு நான் கொஞ்சம் ஐஸ் போட்டு தண்ணீர் கொண்டு வருகிறேன். ஆனால் அவள் திரும்பி வருவதற்குள்ளாக அவன் நன்றாக தூங்கி போய்விட்டான். அவள் அவனையே ஒரு நிமிஷம் குனிந்து பார்த்தாள். அவளது கையில் இருந்த குவளை நடுங்கியது. அதனால் தண்ணீரில் கிடந்த ஐஸ் துண்டுகள் குவளையோடு மோதி ஓசை உண்டாக்கின. பிறகு அவள் குவளையை மேஜி மீது வைத்துவிட்டு சுவரில் இருந்த தெய்வ விக்கிரகங்களை நோக்கி முழங்காலிட்டு அமைதியாக பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிட்டாள். ஜன்னலுக்கு வெளியே குடிக்காரர்களின் கும்மாளம் ஒலித்து மோதிக்கொண்டிருந்தது. இலையுதிர்கால இரவின் இருளையும் குளிரையும் பிளந்து கொண்டு ஒரு ஹார்மோனியம் எங்கோ ஏங்கி ஒலித்து கொண்டிருந்தது. யாரோ உரத்த முரட்டு குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். யாரோ வாய்க்கு வந்தபடி சரமாரியாக ஆபாசமாக வைத்து தீர்த்தார்கள். எரிச்சலும் களைப்பும் நிறைந்த பெண் பிள்ளைகளின் உரத்த குரல்கள் இடையிடையே ஒலித்து கொண்டிருந்தன. உலாசாவின் அந்த சின்ன குடிலில் வாழ்க்கை அமைதியாக முன்னைவிட ஒழுக்கமாக ஓடிக்கொண்டிருந்தது. மற்ற வீடுகளில் உள்ள வாழ்க்கைக்கு மாறுபட்டிருந்தது. அவர்களது வீடு குடியிருப்பின் ஒரு மூலையில் ஒரு சரிவு நிலத்துக்கு மேலாக இருந்தது. என்றாலும் சேற்று குட்டையிலிருந்து மிகவும் உயர்ந்திருக்கவில்லை. வீட்டின் மூன்றில் ஒரு பாகத்தை சமையலறை ஆக்கிரமித்திருந்தது. சமையல் அறையை பிரிந்து நிற்கும் ஒரு சின்ன அறையில் தாய் படுத்து தூங்குவாள். மீதியுள்ள இரண்டு பாகத்தில் ஒரு சதுரமான அறை இருந்தது. அதில் இரு ஜன்னல்களும் இருந்தன. ஒரு மூலையில் பாவலின் படுக்கையும் இன்னொரு மூலையில் ஒரு மேஜையும் இரண்டு பெஞ்சுகளும் கிடந்தன. மீதியுள்ள இடத்தில் சில நாற்காலிகளும் ஒரு அலமாரியும் அதன் மீது ஒரு கண்ணாடியும் இருந்தன. அவர்களது துணிமணிகளை வைத்திருந்த ஒரு ட்ரங்க் பெட்டி, சுவரில் தொங்கும் ஒரு கடிகாரம், மூலையில் உள்ள இரண்டு விக்கிரகங்கள், இவையே இதர சாமான்கள். மற்ற இளைஞர்களைப் போலவே தானும் வாழ விரும்பினான் பாவல். தனக்கென ஒரு ஹார்மோனிய பெட்டி, கஞ்சி போட்டு தேய்த்த சட்டை, பளபளப்பான ஒரு கழுத்து டை, ரப்பர் ஜோடுகள், ஒரு பிரம்பு முதலியவற்றை வாங்கி வைத்து இளவட்ட பிள்ளையின் ஆசைகளை பூர்த்தி செய்திருந்தான். மாலை வேளைகளில் அவன் மது விருந்துக்கு செல்வான். அங்கு நடனமாட பழகி கொண்டான். ஞாயிற்றுக்கிழமைகளில் நன்றாக குடித்துவிட்டு வீடு திரும்புவான். ஆனால் ஓட்கா அவனுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதனால் மிகவும் சிரமப்பட்டான். திங்கட்கிழமை காலை நேரங்களில் அவன் தலைவலியோடும் நெஞ்செரிச்சலோடும் எழுந்திருப்பான். அப்போது அவனது முகம் வெளித்து பரிதாபமாயிருக்கும். நேற்று நாள் இன்பமாய் கழிந்ததா என்று அவன் தாய் ஒரு முறை கேட்டாள். நரகம்தான் என்று புகைந்து போன எரிச்சலோடு பதில் சொன்ன பாவல், இதைவிட மீன் பிடிக்க போயிருக்கலாம், அல்லது ஒரு துப்பாக்கி வாங்கி வேட்டையாடியாவது பொழுதை போக்கலாம். அவன் நேர்மையோடு உழைத்தான். ஒரு நாள் கூட ஊர் சுற்றியதில்லை, அபராதம் கட்டியதில்லை. அவன் எப்பொழுதுமே அமைதியான அசாமி. எனினும் தன் தாயின் கண்களை போன்ற அவனது அகன்ற நீல கண்களில் மட்டும் அதிருப்தி பிரதிபலித்து கொண்டிருந்தது. அவன் தனக்கென ஒரு துப்பாக்கி வாங்கவும் இல்லை, மீன்பிடிக்க போகவும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் யாரும் செல்லாத ஒரு புதிய பாதையிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. அவன் இப்போதெல்லாம் கூட்டாளிகளோடு கூத்தடிக்க செல்வதில்லை. பண்டிகை நாட்களில் அவன் எங்கேயோ காணாமல் போய்விடுவான். திரும்பி வரும்போது குடிக்காமலே சுவாதீனமாக புத்தியோடு வந்து சேருவான். அவனது தாயின் கூர்மையான பார்வையில் தன் மகனது பழுப்பேறிய முகம் வரவர மெலிந்து வருவதாகவும், கண்களில் அழுத்த பாவம் குடிபுகுந்து விட்டதாகவும், உதடுகள் இணைந்து இறுகி உறுதி பாவம் பெற்றது போலவும் தோன்றியது. அவன் எதையோ நினைத்து துயரப்படுவது போலவோ, அல்லது ஏதோ ஒரு நோய் அவனை உருக்கி உருக்குலைத்து கொண்டிருப்பது போலவோதான் தோன்றியது. இதற்கு முன்பெல்லாம் அவனது நண்பர்கள் பலர் வீட்டுக்கு வருவார்கள். இப்பொழுதோ பாவலை வீட்டில் காண முடியவில்லை. ஆதலால்

0: வீட்டிற்கு வருவதையே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். தொழிற்சாலையில் உள்ள மற்ற இளைஞர்களைப் போல் இல்லாது பாவல் மாறுபட்டு இருப்பது தாய்க்கு ஆனந்தம் தந்தது. எனினும் தன்னை சுற்றியுள்ள இருண்ட வாழ்விலிருந்து விலகி வேறொரு புதிய பாதையில் கவனமாகவும் பிடிவாதமாகவும் சென்று கொண்டிருக்கிறான் என்ற உண்மை புரியாத ஒரு அச்சத்தை தந்தது. பாஷா, உனக்கு என்ன, உடம்பு சரியில்லையா என்று சமயங்களில் அவனை அவள் கேட்பாள். இல்லையே, சரியாதானே இருக்கிறேன் என்று அவன் பதில் சொன்னான். நீ மிகவும் மெலிந்து விட்டாய் என்று கூறி அவள் பெருமூச்சு விடுவாள். அவன் வீட்டுக்கு புத்தகங்கள் கொண்டு வர ஆரம்பித்தான். அவற்றை ரகசியமாக படிப்பான். படித்து முடித்ததும் அவற்றை ஒளித்து வைத்து விடுவான். சமயங்களில் அந்த புத்தகங்களிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நகல் செய்து கொள்வான். அந்த நகலையும் ஒளித்து வைத்து விடுவான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: பிற்பகல் 3
6: My name is Divagavasini. Hi, Mata Shetty Bale. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
7: My name is Koshi.
8: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
5: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
9: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
10: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
11: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
10: கண்டிப்பா தேவையில்லை.
11: என்றும் அக்கறையுடன்
10: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
12: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
13: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 3 ஆறு நாள் பயணம் முடித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி வந்தடைந்தார். முதல் கட்டத்தில் இந்தோனேஷிய பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர், இரண்டாம் கட்டத்தில் 3வது இந்திய ஆஸ்திரேலிய ஆண்டு மாநாட்டில் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பங்கேற்றார். 3வது மற்றும் இறுதிக்கட்ட பயணத்தில் நியூசிலாந்து பிரதமரின் அழைப்பை ஏற்று ஆக்லாந்து சென்று பார்வையிட்டார். மறைந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மையார் பல்வேறு மொழிகளில் பாடிய பாடல்கள் தலைமுறைகளை கடந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவை என்றும், இணையற்ற நளினத்துடனும் பன்முகத்தன்மையுடனும் அனைத்து உணர்வுகளுக்கும் அவர் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். வியட்நாமின் ஃபூ குவோ தீவு அருகே ஏற்பட்ட படகு விபத்தில் 15 இந்தியர்கள் பலியாகினர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லீ மின் ஹூன் உத்தரவிட்டுள்ளார். விபத்துக்கான நேரடி மற்றும் மறைமுக காரணங்களை கண்டறியவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க சரியான நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வரும் August 15 நடைபெறவுள்ள சுதந்திர தின அணிவகுப்பு விழாவில் பங்கேற்கும் பள்ளி குழுக்களை தேர்வு செய்வதற்கான போட்டி இம்மாதம் 24 பிற்பகல் 2:30 உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் 28 அணிகள் தேர்வு செய்யப்பட உள்ளன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டம் வரும் 15-16 நடைபெறவுள்ளன. முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகளும், இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளும் விளையாடுகின்றன. அரையிறுதி போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் வரும் 20 நியூயார்க்கில் உள்ள நியூஜெர்சி மைதானத்தில் நடைபெறும்

இறுதிப் போட்டியில் விளையாடும். தோல்வியடையும் அணிகள் வரும் 19ஆம் தேதி 3ஆம் இடத்திற்காக விளையாடும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: சோ இப்ப நம்ம நிகழ்ச்சியில இளையராஜா இசையமைத்து S. ஜானகி பாடிய பாடல் மௌனராகம் படத்திலிருந்து கேட்கலாமா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் மகளிர். ஹலோ,
2: வணக்கம். எப்படிங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் நல்லா இருக்கேன், பர்வீன் திருநாமலை.
1: ஓகே, சொல்லுங்க பர்வீன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஷோல?
2: ஆனந்த ராகம் பாடுறது, ஒரு ராகம் அந்த பாட்டு.
1: ஓகே, சரி, ப்ளே பண்ணிடலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. மகளிர் எல்லாரும் வீட்டுல என்ன பண்றீங்க? நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2275230 and 2271760.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹாய் ஸ்நேகிதி, இன்னைக்கு மகளிர் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த மகளிர், ஹலோ.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க மேம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
3: நன்றி, வணக்கம். அப்புறம் என்ன பாட்டு இன்னைக்கு கேட்க போறது?
4: எனக்கு அம்மாவோட அம்மாவுக்காக டெடிகேட் பண்றேன் மேம்.
3: சரி.
4: ஒரு சனம், ஒரு சனம் எல்லாம் உலக சனமே தூங்காது. இன்னைக்கு அம்மாவோட நினைவிலே இருப்பாங்க எல்லாரும். அதனால மெல்ல திறந்தது கதவுல இருந்து ஒரு சனம்

0: பாட்டாவே
1: படிச்சிட்டீங்களா?
0: அவங்க அளவுக்கு வராதுங்க மேம்,
1: அவங்க அளவுக்கு யாருக்கும் வராது, பட் கண்டிப்பா அந்த பாட்டு நம்ம கேட்கலாம். நன்றி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 1:21:23 ஆகிட்டு இருக்கேன். மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த மகளிர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: அப்படியா?
2: ஆமாங்க மேம்.
1: பாட்டு கேட்க போறீங்களா?
2: படம் வந்து மஜ்னு முதற் கனவே, அந்த சாங் மேம்.
1: சரி, கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. மகளிர் எல்லாருமே இந்த ஷோல கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275230.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம்.

0: ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மகளிர். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த மகளிர், ஹலோ.
2: ஹலோ, புனேய நாயகி ஆனந்தி மேடத்துக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். சொன்ன உடனே தொண்டையில ஏதோ ஆயிடுச்சு பாருங்க.
2: எனக்கு
1: ஒரு
2: ஊரில் ஒரு ராஜகுமார் அந்த படத்துல இருந்து கண்மணி அந்த பாட்டு
1: பிடிக்கும்.
2: எல்லா நேயர்களுக்காகவும் நிலையத்தில் உள்ள அனைத்து ஆர்ஜிகளுக்காகவும்
1: கேக்குறேன். எதனால இந்த பாட்டு பிடிக்கும் சொல்லவே இல்லையே?
2: நல்லா இருக்கும், கேட்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஒரு மாதிரி மென்மையா இருக்கும். இந்த பாட்டு கேட்க ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும்.
1: ரொம்ப சாஃப்டா நீங்க.
2: அப்படிதான் சொல்ல முடியாது, அதிரடிதான்.
1: அதிரடிதான் பாட்டு, அதுவும் சாஃப்டா கேப்பமே இல்ல. சரி, ஓகேமா, தேங்க்யூ.
2: நன்றி.
1: சோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த ஷோல கேட்கணும் மகளிர், கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805. நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. 1:36 ஆகுது. எஃப்எம் ரெயின்போல மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த மகளிர், ஹலோ.
5: ஹலோ மேடம், வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன்.
4: சரி, என்ன பாட்டுமா?
5: எனக்கு வந்து ஜானகி மாப்பான்னு செந்தூர பூவே. நம்ம ஃபர்ஸ்ட் அதுலதான் தேசிய அவார்டு வாங்கினாங்க, நேஷனல் அவார்டு.
4: அப்படியா?
5: நன்றி.
4: பாட்டு கேக்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

0: FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய மகளிர். ஹலோ.
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம் மேம். வணக்கம் மேம்.
3: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: பாண்டிச்சேரியில இருந்து உமா.
3: ஓகே, ரொம்ப ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? ஹலோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு ராகத்தோடய சொல்றீங்களே. இப்பதான் அந்த சிரிப்புன்றதே வெளியில வருது. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு தளபதி படத்துல இருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செடி.
3: ஓகே, எதனால இந்த பாட்டு பிடிக்கும்?
4: பாட்டு
3: கேக்கலாமா?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பிற்பகல் 3 மணிக்கு
3: சனி
2: மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. மகளிர் உங்கள் சாய்ஸா கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில வரக்கூடிய மகளிர். ஹலோ
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?

0: என்ன பாட்டு வேணும்?
1: என்ன
0: ஆச்சு ஆரம்பத்திலேயே?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 கேட்கலாம் காலத்தை வென்ற காணங்கள். வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பிசில குரல்களில் பாடல்.

0: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: நேரம் 2:20:27 கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அன்பேவா படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், PC சிலா குரல்களில்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: ஸ்டே டியூன் ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 102.8. இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சி அடுத்ததாக வாலி வரிகளில் பாடல் கேட்கலாம். ரிக்ஷாக்காரன் படத்தில் நடந்த டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

அழை தரும் முகிலென குழல், நல்ல இசை தரும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சூப்பர்பா,
3: பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
3: பின்றாங்கப்பா,
5: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டாம், சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
7: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
8: வெளியில போக
7: விடுற, வெளியே போக விடுற.
3: அதிரதுல
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பிற்பகல் 3 மணிக்கு.
11: My name is Steve Vagavashini.
12: Hi, Nada Shetty Bolet.

0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: நேரம் 2:39:50. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் நதிகளில் பாடல் கேட்கலாம். தீர்க்க சுமங்கலி படத்தில் அடுத்து வாணி ஜெயராம் குரலில்.

0: பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
2: காலத்தழியாத காதல் கீதங்கள் கேட்டு முடிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். புலமைப்பித்தன் வரிகளில் இதய கனி படத்திலிருந்து. 2:44 நிமிடம் 25 நொடிகள்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலையை

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 2:49 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை வென்ற காணங்கள். கேட்கலாம் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் நடந்த டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: காலத்தை வென்ற கான நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் கே ஜே யேசுதாஸ், ஜானகி குரலில் கேட்கலாம் டாக்டர் சிவா படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:35. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. உங்க வீட்ல கிட்ஸ் இருக்காங்களா? செம்ம டேலண்டடா இருக்காங்களா? அதாவது நல்ல கதை சொல்லுவாங்க, இல்ல நல்ல பாட்டு பாடுவாங்க, ரைம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம எஃப்எம் ரெயின்போ மூலமா நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 2271760, மற்றொரு எண் 2275230. இந்த ஒன் ஆர் கிட்ஸுக்கான ஸ்பெஷல் ஷோ, சீக்கிரமா கால் பண்ணுங்க, உங்களுடைய கிட்ஸுடைய டேலண்டை வெளிப்படுத்துங்க. இப்போ உங்களுக்காக பாடுறது வருது, கேட்கலாம் கனா படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பிற்பகல் 3 மணிக்கு
2: சனி
1: மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
4: பழமொழிகள் சொல்வாங்களா, இல்ல கதை

சொல்லி உங்களையே அவங்க தூங்க வைப்பாங்களா? அவங்களுடைய டேலண்ட்டாக இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதுக்கு சீக்கிரமாக ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. நம்பர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2271760 மற்றும் 2275230.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: என்ன சொல்றாங்க அவங்களுடைய டாலண்டா, என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து? அக்ஷயா. எந்த பிளேஸ்ல இருந்து பேசுறீங்கம்மா? அரியங்குப்பமா? அரியலூர்ல இருந்து பேசுறீங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எல்கேஜி. சூப்பர். என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம்.
2: That is long and long like me, long and long like me, love me so, love me so.
1: அக்ஷயா, ரைம்ஸ் சொல்ல சொல்ல நான் இங்க ஆடிட்டே இருந்தேன். யார் சொல்லி கொடுத்தது அக்ஷயாக்கு ரைம்ஸ்? மாம் சொல்லி கொடுத்தாங்களா? வேற என்ன ரைம் சொல்லி கொடுத்தாங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா ரைம் சொன்னீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள்.
3: தேங்க்யூ.
1: உங்க வீட்லயும் இந்த மாதிரி கிட்ஸ் செம்ம டேலண்டடா இருக்காங்களா? நம்ம நிகழ்ச்சி மூலமா வெளிப்படுத்தலாம். கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: பாடல் கேட்கலாம் தெரி படத்துல இருந்து.
2: போச்சு

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா அவங்க டேலண்டா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: என் பேரு ரேஷ்மி.
0: ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தாகூர் நகர்ல இருந்தா? ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ரேஷ்மி?
1: 8th standard
0: படிக்கிறீங்களா? என்ன வெளிப்படுத்த போறீங்க? உங்க டாலண்டடா?
1: பாட்டு வழியா வெளிப்படுத்த போறேன்.
0: பாட்டு வழியா? ஓகே, பாடுங்க பார்க்கலாம். நான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்மையா இருக்கு உங்க வாய்ஸ். கிளாஸ் போறீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூமா.
1: தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிட்ஸ் நிறைய டேலண்டடோடு இருந்தாங்கன்னா கால் பண்ணுங்கள் 2271760 மற்றும் 2275230. இப்போ ஒரு சூப்பர்பான பாடல் வருது உங்களுக்காக, கேட்கலாம். டிக் டிக் டிக் படத்துலேருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். நேரம் 3:28. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், தியாவா? தியா, எங்க இருந்து பேசுறீங்க? வீட்ல இருந்து பேசுறீங்களா? சூப்பர்டா, இந்த மாதிரிதான் பதில் அழகா சொல்லணும். எங்க வீடு எந்த ஏரியால இருக்கு? பாண்டியில தான் இருக்கா? கியூட்டா பதில் சொல்றீங்க. நான் கேட்ட க்வெஸ்சன் தான் தப்பு இல்ல உங்ககிட்ட? சரி, ஓகே. என்ன டேலண்ட் வெளிப்படுத்த போறீங்க?
1: When I meet someone, I say namaste.

0: I say good morning. When I meet someone in the afternoon, I say good afternoon.
1: Super, and
0: when I meet someone in the evening, I say good evening.
1: Good evening, okay.
0: When I go to bed, I say good night.
1: Super. டெய்லி சொல்றீங்களா இது வீட்ல? மம்மிக்கு சொல்வீங்களா குட் மார்னிங், டாடிக்கு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இல்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்வீங்களா?
0: அம்மா சொல்றேன்.
1: அம்மாக்கு சொல்வீங்களா காலையில எழுந்தோடனே குட் மார்னிங் மம்மி அப்படி சொல்வீங்களா?
0: ஆமா.
1: சூப்பர். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்கூலுக்கு போனோடனே சொல்வீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் குட் மார்னிங் அப்படினு சொல்வீங்களா?
0: சொல்லுவோம்.
1: சொல்வீங்க. உங்க டியர் ஃப்ரெண்ட் பேர் என்ன?
0: தெரியாது.
1: ஃப்ரெண்ட் இல்லையா உங்களுக்கு தியாவுக்கு? இல்லையா?
2: ரோஷிகா சொல்லுங்க.
1: சரி, நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டா இருக்கலாமா?
2: எனக்கு ஓகே சொல்லுங்க.
0: ஓகே.
1: ஓகே வா. என் பேர் என்ன?
0: அனிகா ஃப்ரெண்ட் இருக்காங்களா?
1: ஓகே, சூப்பர்டா. சூப்பரா வந்து அழகா சொன்னீங்க. காலையில என்ன சொல்வீங்க, மதியம் என்ன சொல்வீங்க அப்படின்னு. எஃப்எம் ரெயின்போவுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் உங்களுக்கு. தேங்க்யூ.
0: ஓகே, பாய்
1: பாய். இது மாதிரி குட்டீஸ் உங்க வீட்டில் இருக்காங்களா, உடனே கால் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2275230.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும்.

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். RRR படத்திலிருந்து.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவழி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: நேரம் 3:38, 46 நொடிகள். இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். உங்க வீட்டுல குட்டீஸ் இருக்காங்களா? செம டேலண்டடா இருக்காங்க. வாழ

இருக்காங்களா, நிறைய ரைம் சொல்லுவாங்களா, இல்லை விடுகதைகள், இல்லை வந்து நிறைய பாட்டு போடுவாங்களா, எதுவாக இருந்தாலும் நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275232 3. இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ, அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம். சீக்கிரமாக கால் பண்ணுங்கள், அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க. பாடல் வருது உங்களுக்காக, கேட்கலாம்.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: நேரம் 3:46 நொடிகள். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? விழி, சரியாவே உங்க பேரே சொல்லுங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, என்ன டாலன்ட் வெளிப்படுத்த போறீங்க? சொல்லுங்க. அவ்வளவுதானா? ஹலோ, சூப்பரா சொன்னீங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஹாய். ஓகே, தேங்க் யூ, பாய். நடுநடுல கேப் விட்டு பாடுறீங்க ரைம்ஸ். முடிஞ்சிச்சா ரைம்ஸ்? ஓகே, தேங்க் யூ. ஹலோ,
8: ஹலோ,
7: தேங்க் யூ டாமா. நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். உங்க வீட்லயும் குட்டீஸ் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு. சென்னை

0: ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும். ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
2: இன்னைக்கு கிட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்து அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்திட்டு போனாங்க. அவங்க எல்லாருக்குமே ஃப்ரம் ரெயின்போவின் நன்றி வரும் இந்த பாடலுடன் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியை நிறைவடைகின்றது. பாடலின் படம் 96.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெற்றி வந்து பயங்கரமா கட்டலாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்களும் வந்து இதுக்கு கால் பண்ணி உங்களுடைய டாலண்டை வந்து சூப்பரா வெளிப்படுத்தலாம். அந்த கட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்லாம உங்களுடைய
0: டாலண்ட். இந்த ஷோ வந்து உங்களுடைய ஆக்டிங் டாலண்டை வந்து வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான், ஓகேங்களா? சோ இந்த ஷோல நீங்க கலந்துக்கணும், உங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிக்காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி ஸோ உங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை இந்த ஷோவில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு டைலாக், ஸோ எப்பயுமே மாஸ் டைலாக்கை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபன்னான தமாசான டைலாக்லாம் ரெண்டாவது போடலாம்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக ஃபஸ்ட்டு தமாசான டைலாக்கை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு மாஸ் டைலாக் வேணும்னா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்து உங்களுக்காக அந்த ஃபன்னான தமாசன டைலாக் ரெடியா வச்சிருக்கோம். சோ விவேக் சாரோட டைலாக் தான். சோ கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோ இதுதான் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. சோ உங்க டைலாக் ப்ளே பண்ணலாமா?
1: கண்டிப்பா, நானும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நேயர்கள் மாதிரியே.
0: சோ எந்த டைலாக் அப்படின்றது தெரிஞ்சுக்குது, ஓகேங்களா? சோ நீங்களும் தெரிஞ்சுக்க ஆவலா வெயிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தெரியுது. எஸ், சோ கேட்டலாம்.
2: பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குட்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி.
0: ஸோ டைலாக் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்ஜே ஸ்ரீதேவி?
1: அப்பா எடுத்தோடனே கண்டம் கண்டம்.
0: ஸோ டைலாக்ல மட்டும்தான் கண்டம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் எந்த கண்டமும் இருக்காது, ஏன்னா நீங்கள் அழகாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ விவேக் சாரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க எத்தனையோ முறை. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இந்த டைலாக்லாம்

0: ரெடியாவது டெலிவரி பண்ணணும்னு எப்பயாவது உங்களுக்கு தோணிருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரெடியாக அந்த டைலாக்கை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைலாக் கேட்டிருப்பீங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குனா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க எஃப்எம் பிரைன் ஒர்க் 2271 7602275230 என்ற எண்களுக்கு. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க கேட்க நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இது எஃப்எம் பிரைன் பவின்
1: கேமரா ரோலிங் ஆக்சன் சொல்லல இல்ல, அதனால நான் லேட் பண்ணிட்டேன்.
0: சோ ஆக்சன் சொல்லல, அதனால தான் அந்த கேப். ஓகேங்களா, அந்த கேப் எதனால ஆக்சன் நான் சொல்லல அதனால. ஓகேவா, சோ ரெடியா இருங்க பெர்ஃபார்மன்ஸ் கேட்டலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குட்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ சாங்லாம் நாங்கள் ப்ளே பண்ணுறதுக்குள்ளவே ஒரு காலர் வந்து நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் டைலாக் ப்ளே பண்ண உடனே நான் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு காலர் வந்திருக்காரு. ஸோ யார் எங்கிருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது? வணக்கம் வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து? ஐயப்பன் சார் சொல்லுங்க.
5: இன்னொரு வாட்டி போடுங்க, சவுண்டே கேட்கல.
4: இன்னொரு வாட்டி போடுங்க. எத்தனை முறை பிளே பண்ணாலும் அந்த போன் கால் எடுத்த உடனே அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பிளே பண்ணதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லையா சார்?
5: ஆமா.
4: சோ ஆமா, எஸ் உங்களுக்காக அகைன் பிளே பண்றோம். சோ ரெடியா இருங்க கேட்க.
3: பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குட்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி.
4: சோ கேட்டீங்களா சார்?
5: நான் கேட்டாச்சு.
4: சோ டயலாக்ல மட்டும் தான் கண்டோம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த கண்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: அப்படிதான் நினைக்கிறேன்.
4: இல்ல இல்ல, ஆக்சுவலா டயலாக் வந்து நீங்க ட்விஸ்ட் பண்ணி சொல்றீங்க, மாத்தி மாத்தி சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள், இங்க பாருங்க. பைக்ல கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அரிவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். ஆஹா சிவகாமி சிவகாமி. சோ இதான் அந்த டயலாக்.
5: சரி, எனக்கு இந்த டயலாக் நானா ஒரு டயலாக் பேசட்டுமா? சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவ, சாக்கடை முன்னாடியில்.
4: சூப்பர் சூப்பர். சோ ரொம்ப ஷார்ட்டா இருந்தனால அது ஈஸியா சொல்லிட்டீங்க அப்படியா?
5: இன்னொரு டைலாக்.
4: ஓகே, சோ ஷார்ட்டா இருந்தனால ஈஸியா சொல்லிட்டீங்க, இன்னொரு டைலாக்.
5: கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்.
4: சோ இப்ப வந்து நீங்க சிங்கம் அப்படியா?
5: அப்படிலாம் இல்ல.
4: நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸா கொடுக்கலாம். சோ அகைன் உங்களுக்காக அந்த டயலாக பிளே பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு சிறிய விளம்பரம்.

0: இடைவேளை, தென் அதுக்கப்புறம் ஒரு சாங் கேட்கலாம். சாங் கேட்டுட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கேட்க நாங்க ரெடியா இருக்கோம்.
1: எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து பிளே பண்ணவே வேணாம், நீங்களே பக்கவா வந்து பிளே பண்றீங்க.
0: அடுத்து நீங்க தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க.
1: பாத்தீங்களா, எங்கயோ செவனே நான் வாட்டிட்டு இருந்த வாயை விட்டு
0: நான் நல்லா குடுக்கறேன் நீங்க சொல்லும்போது, அப்ப நீங்க அதை விட சூப்பரா குடுப்பீங்க நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
1: இல்ல, நம்ம நேயர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துறோம்.
1: ஆமா, நம்ம தான் டெய்லி எப்பவுமே
0: டெய்லியும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, நாங்க தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுடைய ஃபன் தான் நாங்க எதிர்பார்க்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், உங்களுடைய ஃபன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஷோ கேட்டு இருக்க எல்லாருமே. ஸோ ரெடியா இருங்க, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் பிரைன்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில்
2: பைக்கில் கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி, சிவகாமி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும்.

0: நெருக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி
1: கட் கேமரா ரோலிங்.
0: எனக்கு ரோலிங் ஆகுதுன்னுட்டு தான் ஸ்ரீதேவி அவங்க சொல்றாங்க, ஓகேங்களா? சோ என்னோட ரோலிங்லாம் இருக்கட்டும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் பாட்டுலாம் ப்ளே பண்றேன்னு சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் நீங்க பாட்டுலாம் போட வேணாம், நாங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கிறோம், ஏன் அதுக்குள்ள நீங்க பாட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து? உங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்க
0: அதுங்க
2: இஷ்டத்துக்கு பேசுதுங்க, நாம பேச சொன்னா பேச மாட்டாங்க இதுங்க.
0: அது எப்பவே நம்ம சொல்றத அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால செய்யும்போது நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும். ஓகே
2: ஓகே
0: ஓகே. இப்போ வந்து உங்களுடைய 퍼ஃபார்மன்ஸ் கேட்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஓகே மேம்,
2: நீங்க ஒரு தடவை பேசி காமிங்க உங்க திருவாயால.
0: என்னோட திருவாயால நான் பேசி காமிக்கணும், அப்ப கூட நான் ப்ளே பண்ண கூடாது.
1: நான் தான் சொன்னல வெற்றி, நீங்க சூப்பரா பண்ணீங்க.
0: பைக்ல கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாவி சிவகாவி, அது மட்டும்தான் எனக்கு கரெக்டா வருது, அது மட்டும்தான் கரெக்டா ஒத்து
2: போகுது.
0: ஓகே ஓகே மேம், ஹேமலதா மேம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேட்க ரெடி, நாங்க நீங்க ரெடியா?
2: முயற்சி பண்றேன் முயற்சி பண்றேன் சார், சொல்லுங்க.
0: எப்பவுமே முயற்சிக்கு 100 மார்க். ஓகேங்களா, முயற்சி செய்யுங்க. ரெடியா?
1: சொல்லுங்க. ஆக்ஷன் சொல்லணும். ஓகே, கட் கேமரா ரோலிங், ஆக்ஷன்.
2: பைக்கில கண்டோம், தண்ணி குட்டையான் தேங்கி நின்னதுனால தண்ணியில கண்டோம், அடி பைப்ல தண்ணி வராதனால அதுல கண்டோம், அண்டா பைல்வான் பொண்டாட்டி திருக்கிட்டு வந்த குண்டா, அதுக்கப்புறம் பிஸ்டல்ல கண்டோம், இடியில கண்டோம், அருவாள்ல கண்டோம்,
0: மின்னல்ல இடி, அதுக்கப்புறம் அருவாள். ஓகே,
2: பாக்கும்போதே
1: எங்கயோ சாப்பிட்டு
0: எதிர்க்கு.

நீங்களும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எங்களுக்கு.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: வெல்கம் பேக் டு திவ்ய எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி
1: கட் கேமரா ரோலிங்.
0: 4:16:42 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவரை நாங்க சாங்கே பிளே பண்ணல. ஏன் நீங்க சாங்லாம் பிளே பண்றீங்க? இந்த ஷோ என்ன, எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதானே, நாங்க ஏன் சாங் கேட்கணும் அப்படின்ற மாதிரி காலர்ஸ் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஸோ யார் எங்க அப்படின்னு
1: கண்டங்களெல்லாம் வர நோட் பண்ணிட்டு, ஆமா கடகடகடன்னு கால் பண்ணி
0: நோட் பண்ணி வச்சிருப்பாங்க நேரம் என்னென்ன கண்டம் அப்படின்றது. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி வந்து கவுண்ட் சொன்னாங்க, இப்போ அவர் கரெக்டா சொல்றாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது?
2: இதுவரைக்கும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார், நலம். நீங்க நலமா? அடிபம்புல கண்டோம், அண்டாவுல கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அறிவால கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். ஆ சிவகாமி சிவகாமி, கடைசியில நானே சொல்லிட்டு எல்லா கண்டத்தையும்.
2: சூப்பர் ப்ரோ, நீங்க யாரு, வேற லெவல்.
0: நான் வெற்றி தாங்க, வேற லெவல் இல்ல, அதே லெவல் தான். ஓகே, உங்களுடைய லெவல், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், நீங்க யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே வா, ரெடியா?
2: ரெடியா, காத்துட்டு இருக்கேன்.
0: ஓகே
1: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
2: பைக்ல கண்டோம், தேங்கி நிக்கிற தண்ணில கண்டோம், அடி வம்புல கண்டோம், அண்டால கண்டோம், அண்டா பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருக்கிறதுனால கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அறிவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்தா தலையில கண்டோம்.
0: இடி விழுந்தா தலையில கண்டோம்.
1: சூர்யா சார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
0: இல்ல ஒருவேளை கமலஹாசன் சார் மாதிரி பேச ட்ரை பண்ணாரு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க் யூ. எனக்கு தெரிஞ்சு ஓகேதான்.
2: அழப்போறோம்
0: அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு.
2: பைக்ல கண்டோம், தேங்கி நின்ன நீல கண்டம்,
0: இப்ப கரெக்டா சொல்லிட்டாரு,
2: அப்ல கண்டம், அண்டால கண்டம், அண்டா தூக்கி வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருக்கிறதுனால கண்டம்,
0: குண்டா இருக்கிறதுனால கண்டமா,
2: அறிவாள கண்டம், இடி இடியில கண்டம், மின்னல்ல கண்டம், மழையில கண்டம், இடி விழுந்த தலையில கண்டம்.
0: உண்மையாவே சூப்பர் சூப்பர் சூப்பர்.

0: சூப்பர், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க் யூ சார்.
1: தேங்க் யூ. இருவருக்கும் நன்றி. பை.
2: தேங்க் யூ தேங்க் யூ சார்.
0: ஸோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு மூணு காலர் கிட்ட பேசிட்டு, மூணு காலரும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் காலர் இருந்து ஓன் டைலாக இருந்தாலும் அவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு, ஒரு ஷார்ட் ஷார்ட்டாக ரெண்டு டைலாக். ஸோ ரெண்டாவது ஹேம்லதா மேம் அவங்களும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, கவுண்ட்லாம் பண்ணி கரெக்டாக சொன்னாங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய வேலூர் மாவட்டம் காட்பாடிலேருந்து சந்திரசேகர் சார், அவருடைய பர்ஃபார்மன்ஸும் கேட்டுட்டோம். அவர் வந்து ரெண்டு விதமாக சொன்னார். ஸோ ரெண்டுமே சூப்பர். ரெண்டாவது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கேட்க நாங்கள் மட்டும் இல்லை, நம்மளோட எஃப்எம் ரைன்போ கேட்டு இருக்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760220250230 என்ற எண்களுக்கு. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக சாங் ப்ளே பண்ணிவிடும், ஓகேங்களா?
2: கண்டிப்பாக
0: ஒரு சாங் போட்டால் தான் நாங்களும் கொஞ்சம் ஆட்டம் பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் எனர்ஜியாக வந்து அப்படியே பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதுக்கு கேட்குது. ஸோ அதனால் ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாம். ஓகே.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வந்து கட் கேமரா ரோலிங் ஒரு ஆட்டம் போற மாதிரி சாங்கு குட்டி பிசாசே குட்டி பிசாசேன்னு கேட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு எல்லாருமே ரெடியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யார் எங்க இருந்து அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ, புதுவில இருந்து ஆசை தம்பி, இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். ஆக்சுவலா ஆசை தம்பி சார் ப்ரோக்ராமோட ஓப்பனிங்லேயே சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக விவேக் சாரோட டைலாக் வந்து அடிக்கடி ஆசை தம்பி சார் தான் கேட்பார். எல்லாரும் டைலாக் கொடுக்குறீங்க, விவேக் சாரோட டைலாக் கொடுக்கவே மாட்டீங்களே அப்படின்னு. ஸோ அவருக்காக தான் ஆக்சுவலாக இன்னைக்கு எடுத்துகிட்டே வந்தேன். ஸோ அவரே வந்துட்டார். சூப்பர் சூப்பர். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கேட்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ நீங்கள் ரெடியா?
2: ரெடி. கட் கேமரா சொல்லிடுங்க.
3: கட் கேமரா ரோலிங் ஆக்ஷன்.
2: பைக்கில் கண்டோம் தேங்கி நிற்கிற பம்ப், தண்ணியில் கண்டோம், பைப்பில் கண்டோம், அண்டாவில் கண்டோம், பிஸ்டூலில் கண்டோம், அருவாலில் கண்டோம், அருவா அண்டாவு தூக்கிட்டு வந்த
1: ஒரு பதட்டத்துல டைலாக் அங்கங்க பிச்சு பிச்சு மாத்தி மாத்தி போட்டிருக்கீங்க
2: வயல்வான்
3: பண்டாட்டி குண்டா இருந்தது.
1: அடுத்தது ஸ்ரீதேவம்
2: மரடி. மின்னல கண்டோம், மின்னல் உணர்ந்த தலையில திடி உழுந்தது கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி சிவகாமின்றது வந்து நம்ம கமல் சார் வாய்ஸ்.
1: கமல் சார் வாய்ஸா? ஓகே. ஓ, நீங்க குடுக்கிறது கமல் சார் வாய்ஸ் அப்படி
2: எடுத்துக்கலாம். அவரு அப்ப ஒரு படத்துல குடுப்பாரு சிவகாமி
3: அபிராமி அபிராமி அப்படி சொல்லுவாரு.
2: அபிராமி அபிராமி பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க பாருங்க. அவங்க
1: எப்படி வந்து மாட்டிக்கிற பாத்தீங்களா. ஓகே ஓகே.
2: அடுத்தது போடுங்க விவேக்.
1: புரியல சார்.
2: விவேக் சார் அடுத்தது ஒண்ணு இருக்குது இல்லீங்களா?
1: விவேக் சாரோட இது இப்ப இந்த டைலாக் நம்ம கேட்டலாம். சோ அதுக்கப்புறம் அடுத்தது டைலாக்ஸ் விவேக் சாரோடதும் இருக்குது, சூர்யா சாரோடதும் இருக்கு.
2: இன்னொரு நாளைக்கு போலாம், ட்ரை பண்ணலாம்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ.
3: பாருங்க எந்த அளவுக்கு

0: வந்து நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து ஆர்வமா இருக்காங்க.
1: சோ விவேக் சாரோட இலக்கணம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சோ அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விவேக் சாரோட டைலாக் பேசுது. ஏன்னா அடிக்கடி கேட்பாரு, விவேக் சாரோட டைலாக் கொடுங்க, விவேக் சாரோட டைலாக் கொடுங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுக்கும்போது நான் ஆசி தம்பி சார் கண்டிப்பாக ஒரு வரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி. பட் இருந்தாலும் அவர் வந்து என்னென்னா டைலாக் அங்கங்கே மாற்றி போட்டாலும் சொல்லிட்டாரு, ஆனால் அங்கங்கே மாற்றி மாற்றி அந்த காம்பினேஷன் மட்டும்தான் மாற்றி போட்டிருந்தார், அவ்வளோதான். சரி ஓகே, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான நேரமும் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோனை எடுத்து டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்கள் மட்டும் இல்லை, எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோன் எனக்கு டயல் பண்ணுங்கள், 2271760 2275 230 ரெயின்களுக்கு.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: துண்டு ஒருமுறை தான் தவறுன்ற மாதிரி பாட்டு ஒருமுறை தான் நாங்கள் போடுவோம், அதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்க. யார் எங்கேருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து? இருவருக்கும் வணக்கம் சொல்வது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூப்பர் கலா மேடம். ஸோ டைலாக் கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார்.
1: ஓகே, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா?
3: ரெடிங் சார்.
0: அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நீங்க சொல்லி பாத்தீங்க
3: நிறைய அர்த்தம் இருக்கும், அதெல்லாம் காமெடியா கொண்டு வருவாரு, அதை நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அவரு மிஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி ஆயிடுறேன் சார்.
1: நான் காமெடி மட்டும் இல்லாம ஒரு மெசேஜ் நம்மளுக்கு சொல்ற மாதிரி
0: கருத்து மக்களுக்கான
3: சரிய நிறைய சொல்லுவாரு. அவரு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் போறாரு. ஒரு காமெடி எடுத்தானா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதனால சும்மா சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்கா, அதுல ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நைட்டி போட்டுட்டு போவாங்க காலேஜுக்கு, ஒரு படத்துல அது சொல்லுவாரு, அங்க போனீங்க கடைக்கு போனீங்க அங்க போனீங்க காலேஜுக்கு வந்தே ஓடு கிடையாது. அது வந்து காமெடியா, அது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அடிப்பம்பல கண்டம் அண்டாவில கண்டம் அண்டாசி கண்டம் பைல கண்டம் சிற்றல கண்டம் அறிவல்ல கண்டம் இடியில கண்டம், மழையில கண்டம், மின்னல்ல கண்டம், இடி வந்த தலையில கண்டம்,
0: கண்டுபிடிச்சிட்டோம்.
3: எஸ் மேம், எனக்கு நான் வடிவேல் சார் எவ்வளவு லைக் பண்றோமோ அதோட ஒரு மடங்கு
0: விவேக் சார்
3: மேலாது
0: சில்லறைகளை சொல்லுங்க சிதறவிட்ட
3: ஹீரோயினா போட்டா. ஆனா விவேக் சாருக்கு தான் ஹீரோயினா
0: நடிப்பாங்க,
3: ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சீன் நடிச்சாலும் ஒரு லேடி ஸ்டேஷன் விட்டாலும் அப்படியே ரசீட் பண்ணானே. எங்க வீட்டுக்கார அதே மாதிரிதான். ரொம்ப நான் அவருடைய ஃபேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் மேம். நான் செம்மையா இருக்கு தெரியுங்களா, அவரு இறந்துட்டாருன்னு சொல்லி.

0: பெரிய வருத்தம் தான் எல்லாருக்குமே சொன்ன மாதிரி.
1: ஆமா, இந்த டயலாக் சார் உங்களுக்கும் சரி மேம் சரி ரொம்ப தேங்க்யூ.
2: சூப்பர் சூப்பர், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு நன்றி. ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, சரிங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ கால் பண்ணுங்க. நன்றி. நீங்களும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபொம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்
0: ரோலிங் எஸ். சோ இப்போ ஒரு காலர் வந்து ரோலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க, யார் எங்க இருந்து அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்
2: சாருக்கும் மேடத்துக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் வணக்கம்
0: வெண்ணிலா மேடம், நீங்க நலமா?
1: அப்படிதான்
0: வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ்.
2: எல்லாத்துலயுமே நல்லா பண்றீங்க சார்.
0: எல்லாருக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் ஆண்டாங்க ஐயோன்றாங்க அம்மா
2: சார். அது எங்களுக்காக
0: இன்னொரு பண்ணுங்களா?
1: ஐயோ அது வாய்ப்பே கிடையாது, வெற்றி அளவுல நம்ம அதை பண்ணவே முடியாது. அவரே
0: பண்ணுவாரு.
2: இனி
0: சேர்த்து பண்றாங்க. சோ நான் பண்றதுனால மட்டும்தான் நீங்க வந்து என்ன பத்தி பேசுறீங்க, நம்மளுடைய மேம் பத்தி உங்களுக்கு தெரியாது ஓகேவா? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவீங்க. அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படி நீங்க எதிர்பார்க்காதீங்க. கொடுப்பாங்க, இப்ப கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுப்பாங்க.
1: அதாவது ட்ரெயின் ஆயிட்டே இருக்கிறேன் நான்.
0: ட்ரெயின் ஆயிட்டே இருக்கீங்க? ஆமா, ட்ரெயின் ஆயிட்டீங்கல்ல.
1: எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்கல்ல, நம்ம எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படியே அவங்களோட படிக்கட்டுனாச்சு வருவோமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறேன்
0: நான். வருவீங்க வருவீங்க, படிக்கட்டு ஏறி மேல எல்லாம் டாப்புக்கு டாப்புக்கு போவீங்க, டாப்புக்கு போவீங்க. சோ ரெடியா? ஓகே
1: சொல்லிடலாமா?
0: கட் கேமரா ரோலிங்.
1: பைக்ல கண்டோம், தேங்கி நின்ற தண்ணியில கண்டோம், அடி பம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்ததை கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம்.
0: என்னுடைய

0: வந்திருக்காங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நம்ம பாட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ஹலோ, வணக்கம், யாருங்கிறது அழைப்பது?
1: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம், வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: என்னன்னா நீங்க மாத்தி மாத்தி சொன்னா கூட மேட்ச் ஆயிடும்.
1: வாழ்த்துக்கள்.
0: நீங்களும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா ஃபோன் டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் ஏரோவில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய இந்த டயலாக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறீங்க. ஸோ கேட்கறது நான் மட்டும் இல்லை, நேர்கள் எல்லாருமே. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: வெல்கம் பேக் டு ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி
4: கட் கேமரா ரோலிங்.
3: 4:47 28 ஆயிட்டு இருக்கு. காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க யார் இங்க இருந்தா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து அழைப்பது?
5: வணக்கம்.
3: வணக்கம்
5: தண்டபாணி.
3: வணக்கம் தண்டபாணி சார். சோ டயலாக் ப்ரிப்பேர்
5: பண்ணிட்டீங்களா சார்?
3: ஓகே ரெடி
4: பேசலாம். ஆக்ஷன்
5: ஆக்ஷன்.
4: நம்ம நேர்களா வந்து ஆக்ஷன் சொல்லாம நாங்க சொல்ல மாட்டோம் வா அப்படினு சொல்றாங்க.
5: பைக்ல கண்டோம், தண்ணியில கண்டோம், பைக்ல கண்டோம், குட்டையில கண்டோம்,
3: குட்டையா
5: அண்டாவல கண்டோம், அண்டாவல கண்டோம், அண்டாவது தீக்கின் வந்த பைலோடைய பொண்டாட்டி குண்டா இருக்கிறதால கண்டோம், அருவாள்ல கண்டோம், இடிவுல கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம்.
3: நடுவுல குட்டெல்லாம் போட்டாரு, அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி போட்டாரு, லாஸ்ட்ல சிவகாமிக்கு பதில் அபிராமியே போட்டாரு.
4: சீக்கிரமா
3: போன் எடுங்க, டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற

உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டு வந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார், பாண்டியன் ஜெயா சார்.
0: பாண்டியில இருந்து ஜெயா மேடம், வணக்கம், சொல்லுங்க. சோ டயலாக் கேட்டிங்களா?
1: கேட்டேன்
0: சார். சோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா?
1: கண்டிப்பா.
0: ஓகே,
2: சொல்லுங்க. கட் கேமரா ரோலிங் ஆக்ஷன்.
0: நீங்க ஆக்ஷன் சொன்னாதான் நாங்க சொல்லுவோம்.
1: பைக்ல கண்டோம், தேங்கியில தண்ணியில கண்டோம், அடிப்பைப்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவ சிக்கின்னு பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்ததால கண்டோம், பிஸ்டர்ல கண்டோம், அருவால கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், தலையில குண்ட இடி தலை மேல கண்டோம்.
0: நினைச்சிருப்பாங்க. நீங்களும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். நேரம் ரொம்பவே குறைவா இருக்கு, 4:51:35 ஆயாச்சு. சோ சீக்கிரமா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 2271760 2275230 என்ற எண்களுக்கு.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. இதுவரை நீங்க கேட்டிருச்சு இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். பாத்தீங்களா, கோரஸ் எப்படி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். ஏன்னா வந்து எண்டுக்கு வந்துட்டோம், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து 9 காலர்கள் கால் பண்ணியிருந்தாங்க. ஐயப்பன் சார், ஹேமலதா மேடம், சந்திரசேகரன் சார், அப்புறம் ஆசி தம்பி சார், கலா மேம், வெனிலா மேம், கலைவாணி மேம், அப்புறம் தண்டவாணி சார், அப்புறம் ஜெயமேம். ஸோ 9 காலரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அங்கங்கே மாற்றி போட்டு இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பாக பொறுமையாக சொன்னாங்க, ஃபாஸ்டாக சொன்னாங்க, நிறைய மாடுலேஷன் சொன்னாங்க, அப்புறம் வந்து டைலாகே வந்து அவங்க ஓன் சென்டென்ஸ்லாம் போட்டு சொன்னாங்க. எனிவே சூப்பராக
1: பண்ண போச்சு. ஆலையோடு விளையாடு ஸ்டுடியோல வந்து நம்மளுடைய ஆர்ஜே ஸ்ரீதேவ் தான் இருப்பாங்க. பட் ஸ்டுடியோக்கு வெளியில இருக்கிற ஆர்ஜே யார் அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேர் அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜே யாருன்ற டீடைல தெரிஞ்சுக்கலாம். 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:44. இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. இந்த நிகழ்ச்சியில என் கூட இன்னொரு ஆர்ஜே வருவாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவர் இங்க இல்ல, ஸ்டுடியோல இல்ல, வெளியிலதான் இருக்கிறாரு. ஏதோ ஒரு பீச் இருந்து நிறைய நேரில் கூட நல்ல ஃபன்னா கேம் ஷோலாம் அப்படியே கொண்டுட்டு வரப்போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் எந்த ஆர்ஜே யாரு அப்படின்னு உங்களை மாதிரி நானும் அப்படியே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேசிடலாம் அவர்கிட்ட.
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தோட இன்னைக்கு அலையோடு விளையாட நிகழ்ச்சியாக நான் ஆர்ஜிஜனா கடலூர்ல இருக்க சில்வர் பீச் தான் வந்திருக்கேன். சோ இன்னைக்கு வழக்கம் போலயே நம்ம கடலூர் இருக்க சில்வர் பீச் ரொம்பவே கூட்டமா அப்படியே வந்து பொதுமக்களால நிரம்பி வழிதுன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு இந்த ஈவினிங் என்ஜாய் பண்ற விதமா ஒவ்வொரு ஃபேமிலியா அப்படியே வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு பீச்க்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்க்கும் போது பீச் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஈவினிங் டைம் நீங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படீங்கன்னா இப்போ கூட நேரம் இருக்கு. ஸோ வீட்டில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இந்த சண்டே நிறைய பேர் வந்து ஒர்க் ப்ரெஷரா இருந்திருப்பீங்க, இந்த வாரம் ஃபுல்லா ஓடி இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் முடிய போகுது. ஸோ இன்னும் கூட டைம் இருக்கு. யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கீங்களோ ஸோ அவங்களாம் உங்களோட ஃபேமிலியோட ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த ஈவினிங் என்ஜாய் பண்ண ரெடியா இருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக நான் அர்ஜெய்ஜனா கடலூருக்கு சில்வர் பீச் தான் இந்த 1 hour வந்து உங்களுக்காக பண்ண கொண்டு போறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஸ்டே டியூனா இருங்க. இது ஃப்ரம் ரெயின்போ புதுவாய் 102.8.
1: நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கோம். இந்த நேரம் 5:09 நொடிகள். நம்ம ஜனாதான் சில்வர் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. நேரில் கூட பேசுறதுக்கு ரெடியா நிறைய

0: ஐயோ ஃபன்னான கேம்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம்.
1: எஸ், வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜெனா. இன்னைக்கு நம்ம கடலூர்ல இருக்க சில்வர் பீச்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாங் எல்லாம் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈவினிங்கும் இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு, கிளைமேட் அவ்வளோ அழகா இருக்கு. இங்க பாண்டிச்சேரி ராக் பீச் எல்லாம் நிறைய ஆர்ஜேஸ் போயிட்டு ஈவினிங் டெய்லி ஈவினிங் ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. பாண்டிச்சேரியில எல்லா பீச்சும் வந்து நம்ம ஆளுங்க ஒவ்வொரு நாளுக்கும் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வயசுல இன்னைக்கு நான் கடலூர்ல இருக்க சில்வர் பீச்சுக்கு வந்திருக்கேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வார்ம் வெல்கம் பண்ற மாதிரி இந்த கிளைமேட் ரொம்பவே அழகா இருக்கு. வெயிலெல்லாம் என்னவோ காட்டு காட்டு காட்டுச்சுதான், இருந்தாலும் இந்த ஈவினிங் வந்து அவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த சீ பிரீஸோட அந்த காத்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த அழகான தருணத்துல நம்ம கிட்ட இப்ப ஒரு பேசுறதுக்கு ஒரு ஃபேமிலி ரெடியா இருக்காங்க. பார்க்க எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு, ஏன்னா என்னோட பயங்கரமா வந்து என்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. அவங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஸோ இவங்க இந்த பிளான் யார் பண்ணது இன்னைக்கு பீச் வர்றதுக்கு அப்படின்ற விஷயம்லாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் போதே வந்து இன்னைக்கு உங்க ஃபேமிலியில யாரு பேச போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 6 வயசு பொண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த

0: சூப்பரா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த அளவுக்கு மாட்டி விடுறதுல இந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்காங்க. சரி, அவங்கெல்லாம் முன்னாடி ஆர்வமா நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடி ஆனாங்க. அவங்க யாரு, அவங்க ஃபேமிலி பத்தி என்ன சொல்றாங்க, இந்த பண்ணான மொமெண்ட் எப்படி கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், அவங்க பெயர்
1: தமிழரசி.
0: தமிழரசி, யாரு உங்களுக்கு தமிழரசின்னு பேர் வச்சது?
1: அம்மா.
0: அம்மா பெயர் சொல்லுங்க.
1: வாசுகி.
0: வாசுகி, ஆஹா, எல்லாமே ஒரு தமிழ் பெயராவே இருக்கு. சரி, ஓகே, தமிழரசி தானே, தமிழ் அரசி, தமிழுக்கெல்லாம் அரசின்னு சொல்லிருக்காங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க?
1: ரெண்டு பேர்.
0: யார் யாரு?
1: ரெண்டு
0: பேர். கரெக்டா? சோ அதுக்கு எப்படி தயாரா இருக்கீங்க நீங்க? எல்லாத்துக்கும் ரெடிங்க. தமிழரசி எனக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, எப்படி பால் போட்டாலும் தூக்கி போட்டு அடிச்சு போயிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இப்ப தம்பி சொன்னீங்கல்ல ஞான பிரகாசம், அவர் எப்படி உங்ககிட்ட சண்டை அது மாதிரி ஏதாவது போடுவாரா இல்ல எப்படி?
1: அப்படினாலும்
0: பீச் தான். ஓகே, உங்க சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எஸ் மக்களே, ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க நிறைய வேலையில இருப்பாங்க, ஸ்கூல் போயிருப்பாங்க, காலேஜ் போயிருப்பாங்க, அந்த இதெல்லாம் மறந்து இந்த ஒரு நாள் வீக் எண்ட வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான தருணத்துல தான் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். சரி, உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் அது மாதிரி ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. கலகலகலகலன்னு சிரிச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஃபேமிலி தான் டார்கெட் பண்ணி பேசறதுக்கு போவேன். அதே மாதிரி நமக்காகவே இந்த தமிழ் குடும்பம் வந்து நமக்கு சிக்கி இருக்காங்க. சரி, ஓகே, இப்ப காலேஜ்ல என்ன படிச்சீங்க நீங்க? இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஒரு விளையாட்டு கொண்டு வரேன் சரி, உங்களுக்காக ஈஸியாவே ரொம்ப ஃபன்னான கேம் தான் கொண்டு வரேன். தமிழ் வார்த்தைகளை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு இழுத்து நான் முடியுதுன்னு வச்சுக்கலாம், மை மை, தமிழ்ல மை முடியுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பசு மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கான வார்த்தையும் மை தான், கடகடகடன்னு யோசிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க இங்கிலீஷ் தானே சொன்னீங்க, இருந்தாலும் உங்களுக்கு வந்து தமிழ்ல ஃபன் கொண்டு வர போறேன். ஓகேவா? இது வந்து பசுமை அப்படின்னு முடியற எழுத்து மை சொல்லிட்டேன். சோ இதுல இருந்து ஒரு 10 வார்த்தை எங்களுக்காக டக்கு டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். 10 உங்களால எவ்வளவு மேக்சிமம் முடியுதோ ட்ரை பண்ணுங்க.
1: புதுமை, வளமை, புதுமை, இளமை
0: அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாங்க, வேற ஏதாவது மை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு.
1: பொறுமை, பெருமை,
0: கொடுமை பண்ண விருப்பப்படல ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. இப்ப கொடுமைன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்க பெயர்? உங்க பெயர் சொல்லுங்க. பெயர் சொல்லுங்க.
1: நீங்க
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?

0: அப்ப பேசல
1: பத்மஸ்ரீ
0: ஸ்ரீபிரியா. ஓகே, அதாவது விருதே கொடுத்துட்டீங்க நீங்களே பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்து உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன சமத்தா கேக்குறவங்க யாரு? ரெண்டு பேர்ல
1: ரெண்டு பேரும்
0: கேட்பாங்க, சமத்தா கேட்டுப்பாங்க எது சொன்னாலும். சரி, இவங்களுக்கு இப்ப இன்னைக்கு யார் வந்து பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலி பிளான் பண்ணுது? பத்மஸ்ரீ வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல்லாம் ரெண்டு வாரம் முடிச்சாச்சு, இன்னைக்கு வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. என்ஜாய் பண்ணீங்களா பீச்சில்? என்ஜாய் பண்ணீங்க, அது ரொம்ப சந்தோஷம் வேற. சரி, இப்ப சித்தி அவங்க யார் அவங்க? அக்காவா? அக்கா பண்ணா பேசுனாங்கல்ல, நீங்க அது மாதிரிலாம் பேசுவீங்களா? பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபேமிலி கிட்ட பேசுறது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பட் தம்பி வந்து பக்கத்துலேயே இருக்கார் இல்லையா, நம்ம ஞான பிரகாசம், அவரை பத்தி கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி சாரி வினோத்குமார், அவரை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் வினோத்குமார்.
2: வினோத்குமார்
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி ஏன் வந்து கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணீங்க?
2: மனசு கஷ்டமா இருக்கு
0: அதுக்கப்புறம் வந்து லைஃப்ல வந்து அடுத்து ஒர்க்கு போவீங்க, அங்க நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது வந்து லைஃப்ல கிடைக்காதான், காலேஜ் சயின்ஸ் வந்து காலேஜ் சயின்ஸ் தான் எப்பயுமே. சரி ஓகே, நீங்க அடுத்தது ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணனா, இப்ப வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டேங்க ஆனா கிடைக்கல, கெமிஸ்ட்ரி கொடுத்துறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கெமிஸ்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த லைன்லயே உங்களுக்கு ஒர்க் போக ஆசைப்படுறீங்களா இல்ல வேற ஏதாவது டிஃபரெண்டான ஜானர்? ஓகே, நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டேங்க, இதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி விட்டு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு வெளியூர்ல போயிட்டு வேலை செய்யணும் ஆசைப்படுறீங்களா இல்ல உள்ளூர்?
2: முதல்ல இங்க பர்மனண்டா கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியூர்ல போய்
0: அடிப்பாங்க போல, நான் ரொம்ப வேற பேசுவேன். சரி ஓகே, சோ இந்த ஃபேமிலி கிட்ட பேசுறது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு, உங்ககிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நான் கேட்ட உடனே ஆன் ஸ்பாட்ல அடுத்தது டார்கெட், எங்க ஃபேமிலியில இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்டயும் பேசிடுங்க, நல்லா பேசுவாங்கன்னு இருக்காங்க. சரி, அவங்ககிட்டயும் பேசிடலாம், அவங்க தான் இந்த ஃபேமிலியோட ஹெட்ன்னு நினைக்கிறேன். எப்படி ஹோம் மினிஸ்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேருமா? வாசுபி. ஓகே, சரி நீங்க யாருக்கு பேர் வச்சீங்க? தமிழரசுக்கு பேர் வச்சீங்களா இல்ல ஞான பிரகாசுக்கு பேர் வச்சீங்களா? நீங்க தான் தமிழ்னா அவ்வளவு பிடிக்குமா? ஜாதகம் பார்த்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட வந்திருக்கீங்க இல்லையா, யாரு அதிகமா செலவு பண்ண உங்களை தூண்டுது இது வேணும் அது
1: வேணும்னு?
0: ரைட், இவங்க தான் ஹோம் மினிஸ்டர். அப்படின்னா யாராவது ஏதாவது கேட்டீங்க பாப்கார்னு அப்படின்னு? சரி ஓகே, நீங்க ஏதோ சாப்பிட்டு இருக்கீங்களே, நீங்க செலவு பண்ணுவீங்களா? அதுவும் கிடையாது, வீட்டுல இருந்தே சூப்பர். இதுதாங்க பட்ஜெட்டா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆமா, இன்றைய காலகட்டத்துல வந்து நம்மளே வந்து வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஜாலியா அழகா வந்து சாப்பிட்டு என்ஜாய் அந்த மொமெண்ட்டையும் என்ஜாய்
1: பண்ணணும்.
0: எனக்கு கொஞ்சம் சாப்பிடணும் இல்ல, எல்லாம் டிஷ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த ஃபேமிலி. ஓகே, சரி ஓகே, நீங்க என்ன சார் பண்றீங்க? சார் வந்து ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு நினைக்கிறேன், ஏன்னா தெரியுது அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீ எதாவது பேசுற அப்படின்றாங்க. சரிம்மா, இது உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து சமத்தா இருப்பாங்கன்னா யாரு உங்களுக்கு, தமிழரசியா இல்ல வந்து ஞான
1: பிரகாசன்?
0: சரி, இப்ப வந்து தமிழரசு மேரேஜ் ஆகி போக போறேன்னு சொல்றாங்கல்ல, நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க? எனக்கு இப்படிதாங்க அத வாசிக்கமா சொல்லும் போதே பல பேருக்கு அட்வைஸா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவே சூப்பரான இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க, நிறைய குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்டே ஒரு இன்டராக்ட் பண்ணிடலாம். உங்க பேர் சொல்லுங்க.

0: சண்முக பிரியா தான் முதல் டார்கெட்டே சரிங்களா. உங்களை தான் இந்த ஃபேமிலியே தேடிச்சு. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நைன் படிக்கிறீங்க. என்ன கேம்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சுத்தி சுத்தி பாக்குறாங்க, பேச மாட்டாங்க. என்ன கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும்? விளையாட்டு பிடிக்கும். அதாவது என்ன கேம் தானே விளையாட்டு பிடிக்கும். விளையாட்டுல என்ன கேம் பிடிக்கும் உங்களுக்கு? பாப்பாலாம் சொல்றாங்க. சரி, அவங்க வந்து ரொம்பவே ஃபையா ஃபீல் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இந்த ஃபேமிலி அதாவது காரைக்காடுல வந்து பேசியிருந்தாங்க. காரைக்கால இருந்து வந்திருக்காங்க. ஸோ காரைக்காடுலயும் பீச் இருந்தாலும் எங்களுக்கு சில்வர் பீச் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபேமிலி கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்து. ஸோ ஸ்டே டூன்ல இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு
1: கேட்ச் த ரெயின். बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
4: நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:22:45 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். புலி படத்திலிருந்து

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 5:27:34 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது அலையோடு விளையாடு.
2: எஸ், வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜி. இன்னைக்கு கடலூர்ல இருக்க சிலர் பீச்ல தான் பேசிட்டு இருக்கேன். சோ சாங்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபேமிலி பட்டாசு மாதிரி பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்ககிட்ட நிறைய பண்ணான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சோ தமிழரசி அப்படின்ற ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, ரொம்பவே சந்தோஷமா கலகலகலன்னு பேசியிருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு நான் இப்போ எங்க வந்துட்டேன் அப்படின்னு பார்த்து பாத்தீங்கன்னா, சில்வர் பீச் பக்கத்துல இருக்க நெய்தல் பார்க்ல இருக்கேன். ஸோ என்னை சுத்தி அப்படியே வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த கிட்ஸோட எல்லாம் வந்து சீசா அந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடிட்டு இந்த ஈவினிங்க ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில அடுத்ததா யாருக்கிட்டப்பா நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சுத்தி சுத்திட்டு வந்த உடனே அழகான ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியை பத்தி என்ன சொல்ல போறாங்க, இன்னைக்கு யார் பிளான் பண்ணி இந்த பீச் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பெயர்?
3: என் பேர் ராஜேஷ்.
2: ராஜேஷ் சார், இது சொல்லும் போதே நிமிர்ந்து நின்று பேசுறாரு. சார், என்ன ஊர் சார் நீங்க?
3: வானமாதேவி வில்லேஜ்ல வரோம் சார்.
2: வானமாதேவில இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, உங்க ஊருக்கு ஏன் வானமாதேவி அப்படின்னு பேர் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
3: தெரியல,
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிமா, உங்க பெயர்? நீங்க
3: என்ன
2: ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்றேன் சார். அப்ப வந்து ஃபைனான்ஸ்ல எப்படி அந்த
3: ரவுண்டிங்ல தான் சார் இருப்போம்.
2: ஆஹா, வாரம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு சில்வர் பீச் வந்திருக்காரு. இன்னைக்கு யார் வெளியில போலாம் அப்படின்னு உங்க வீட்டுல வந்து ஆசைப்பட்டது?
3: பொண்ணுதான் சார்.
2: ஆஹா,
3: அவங்களுக்கு
2: தியா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா?
3: யூகேஜி படிக்கிறாங்க.
2: பாருங்க, தியா வந்து யூகேஜி தான் படிக்கிறாங்க. ஆனாலும் எனக்கும் வந்து ஸ்கூல் எல்லாம் போயிட்டு போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வெளியில எங்கன்னா கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்பா, நான் வாரம் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறேன், இன்னைக்கு உங்களை கூட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன்னு கூட்டு வந்திருக்காங்க. சரி, நீங்க உங்க பேச மறுபடியும் சொல்லுங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? படிச்சுட்டு முடிச்சிட்டீங்க? சாரி, நான் தான் தப்பா கேட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடலூர்ல வேற எங்கெல்லாம் நீங்க ஃபேவரட்டான ஸ்பாட் எல்லாம் போயிருக்கீங்க?
4: வேற
2: எங்க சார்? திடீர்னு சார் உடனே பாக்குறாரு, நான் வேற எங்கேயுமே கூட்டு போலயா அப்படின்னு கேக்குறாரு.
4: வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க. இந்த மூணு இடம், அந்த பீச், பார்க்கு, அதை விட்டா நாலு.
2: அவரும் ஒரு வாரம் ஃபுல்லா அலைஞ்சிருப்பாருல. சோ உங்களுக்கு வந்து ஆனா டைம் கொடுத்து சில்வர் பீச் கூட்டு வந்திருக்காங்க. இங்க வந்தாலே நம்ம பாதி விஷயத்த மறந்து இந்த வாரத்துக்கான பூஸ்ட இங்கேயே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அந்த உங்களுக்கு வந்து சினிமா இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் பாடுறது அந்த மாதிரி ஏதாவது திறமை இருக்கா? நீங்க சார்கிட்ட ஏதாவது சொல்லிருக்கீங்களா?
4: இல்ல, அந்த மாதிரி சொல்லிருக்கேன். ஆனா ஒரு அந்த அளவுக்கு
2: உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும்பா, நான் செய்யறேன், வீட்டுல கூட ஜாலியா இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா?
4: எனக்கு வந்து இந்த மூவிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்.
2: அதுதான்
4: சொல்லிருக்கேன். அதுக்கான எஃபர்ட் எதுவும் ஒரு எடுத்துமே இல்ல இது வரைக்கும். நம்ம சொன்னோம், எஃபர்ட் எதுவும் எடுக்கல.

0: சரி ஓகே, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் அவர்கிட்ட அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அவர் ஐஸா மாத்தி விட்டுட்டாங்க. சரி ஓகே சார், இப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாரு இல்லையா, சொன்னாங்க இல்லையா, சோ நீங்க அதை எனக்காவது கேர் பண்ணி நம்ம இது பண்ணணும் இல்ல ஃபியூச்சர்ல இப்ப கிட்ஸ் இருக்காங்க ஃபியூச்சர்ல நீங்க பண்ணணும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா சார், இப்போ சார் நம்ம அதை பத்தி நம்ம யோசிச்சுல கண்டிப்பா பண்ணலாம் சார்.
0: ஓகே கண்டிப்பா சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் அந்த மாதிரி ஏதாவது இந்த ஒர்க்கை தவிர வேற ஏதாவது இருக்கா ஸ்கில்?
1: ஒர்க்கை தவிர நம்ம வேற எங்கேயும் வெளியில போக முடியாது சார், ஏன்னா இதுல நம்ம இன்னொன்னு இன்னைக்கு சண்டே லீவ் கிடைச்சதே தெரிய விஷயம்.
0: ஓகே
1: ஃபினான்ஸ் மந்த் இல்ல அது கூட கிடைக்காது, சண்டேவும் ஒர்க் பண்ணுவோம், அதனால நம்ம பெருசா வெளியில எங்க
0: சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான சூழலையும் உங்களுக்கு வெளியில கூட்டு வந்திருக்காரு. சரி நீங்க காலேஜ் படிக்கும் போது ஏதாவது கேம் அந்த மாதிரி எல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா? கேம்ஸ்
1: காலேஜ் படிக்கும் போது கிரிக்கெட், ஸ்கூல்ல இருந்து கிரிக்கெட் தான் கொஞ்சம் ஆர்வம். மேரேஜுக்கு அப்புறம் பசங்க போவாங்க, ஆனா என்னால பசங்க
0: இருக்கிறதுனால போக முடியும் சார். இவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா, பல ஆண்களோட மனநிலைமை அப்படிதான் இருக்கு நினைக்கிறேன், விட மாட்டாங்கப்பா, அதுதான் பெரும் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏமாத்திட்டு வந்துடுறேன் கடைக்கு போயிட்டு அப்படியே ஒரு மேட்ச போட்டு வந்து அனுபவம்லாம் இருக்கா?
1: மேரேஜ் இப்போ ஸ்டார்டிங்ல பண்ணிருக்கேன், குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணல சார். அந்த மாதிரி அந்த வாய்ப்பும் கிடைக்கல, பசங்களை எங்க வெளில போனா பசங்க என் பின்னாடியே ஓடிடும், அதனால போறது இல்லை சார்.
0: ஓகே ரொம்பவே சூப்பரா பேசுறாங்க, சோ இவங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பிஸியான டைம்ல நம்ம இவங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பா வந்து விஷஸ் எல்லாம் சொல்லிடலாம். சோ ஸ்டே டியூன்ட் இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.9 என்றும் உங்கள் மனதோடு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. FM Rainbow புதுவை 102.8.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும்

0: விளையாடு விளையாடு. நம்ம கூட வெளியில ஜனா வந்து பேசிட்டு இருக்காரு. பீச்ல இருந்து ஃபன்னா வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வர நேர்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பேசிடலாம்
1: அவர்கிட்ட. வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு கடலூர் இருக்க சில்வர் பீச் தான் பேசிட்டு இருக்கேன். சாங்க்கு முன்னாடி ஒரு டீம் கிட்ட பேசியிருந்தோம், அவங்களும் ரொம்பவே சந்தோஷமான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில அடுத்ததா ஒரு யங்ஸ்டர்ஸ் டீம் கிட்ட தான் பேச போறோம். ஸோ அவங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஸோ இன்னைக்கு யார் பீச்சுக்கு வர பிளான் பண்ணாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ரெண்டு படி தாண்டி ஓடி போயிட்டாரு. ஸோ மீதி இந்த மூணு பேர்கிட்ட பேசி அவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் இன்னைக்கு ஓகே, அப்ப வந்து உங்களுக்கு கிட்ட ஒரு க்வெஸ்சன், உங்களுக்கு பாண்டிச்சேரியில இருக்கிற ராக் பீச் பிடிக்குமா இல்ல கடலூர் இருக்கிற சில்வர் பீச் பிடிக்குமா?
2: இல்ல ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். பர்சனலா வந்து பாண்டிச்சேரி ரொம்ப பிடிக்கும், ஆனா இங்க வந்தனா சில்வர் பீச் கன்ஃபார்ம் வருவேன்.
1: சரி ஓகே, இன்னைக்கு யார் கூட எல்லாம் வந்திருக்கீங்க நீங்க?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன்.
1: அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் யாச்சும் சொல்ல முடியுமா?
2: சொல்லலாம். ஒருத்தர் பேர் பரணி,
1: ஓகே.
2: இன்னொருத்தர் கோபி,
1: ஓகே.
2: இன்னொருத்தர் வந்து வினித்.
1: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கேயே கடலூர் சுத்தி பாண்டிச்சேரியில சுத்தி வேலை பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு பரணி சார். எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு டீம் அபீட் ஆனது ஓகே, ஆனாலும் ரெண்டு பேரும் இப்ப நான் பேசும்போது ஓடினாங்களா, அவங்க பேர் மட்டும் மறுபடியும் சொல்லிடுங்க.
3: எனக்கு தெரிஞ்சது மணல் பாங்கான்னு நினைக்கிறேன். இந்த பச்சை குதிரை
1: இப்ப விளையாடினா முடிச்சிட்டீங்களா இல்ல வரலையா? ஆளு
3: ஆல்ரெடி ரெண்டு பேரும் அப்டேட் ஆயிட்டாங்க, அதனாலதான் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன்.
1: சரி ஓகே, வேற ஏதாவது உங்க கேம்ஸ் வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வந்து வேற ஏதாவது கேம் விளையாடணும்னா என்ன கேம் சொல்லுவீங்க?
3: வாலிபால் தான்
1: விளையாடுவோம். சரி, கடலூர்ல இப்ப சில்வர் பீச்ல இருக்கீங்க, வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட இப்ப அப்டேட் ஆனாங்கல்ல, சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு வெளியூர் எங்கன்னா போகணும்ப்பா, ரொம்ப நாள் கழிச்சு கடலூர் சுத்தி வெளியில எங்கன்னா போகணும்னா எந்த ஊருக்கு சூஸ் பண்ணுவீங்க?
3: கோவா தான்.
1: இப்பதான் புனே பிடிக்கலனாரு, பக்கத்துல இருக்கிற கோவா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு.
3: பிடிக்கும் சொல்றீங்களா? நீங்க சின்ன வயசுல வந்து ரொம்ப நாளா ஏதாவது விளையாடி இருப்பீங்க இல்ல ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் உங்ககிட்ட இருந்திருக்கும். இப்ப நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்ப்பா, எலக்ட்ரிக்கல் லைன்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது விஷயம் சின்ன வயசுல மறந்துருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஏதாவது டைம் கிடைச்சா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தூசி தட்டி பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் உங்ககிட்ட இருந்தது நீங்களே கண்டுபிடிச்சது ஏதாவது?

0: கரெக்டா கேம் அடிக்க மாட்டேன்னா பப்ஜி விளையாட்டு இருந்தேன்.
1: ஓகே
0: கேம் வேலைக்கு போனதுனால டீம் மெம்பர்ஸ் இல்ல, எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையா போயிட்டாங்க.
1: ஓகே
0: ரொம்ப மிஸ் பண்றேன்.
1: ஓகே அப்ப இந்த ஒரு கேம் வந்து மொபைல்ல விளையாடி இவர் வந்து பொழுது கழிச்சிருக்காரு. இந்த டீம் கிட்ட பேசிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்து அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. சரி கடலூர்ல வேற ஏதாவது பெஸ்டான ஸ்பாட் அப்படின்னா நீங்க எங்க போவீங்க?
0: நிறையா இருக்கு, செல்வரம், நடராஜர் கோயில், அப்புறம் வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் சென்னை இருக்கா? பக்கத்துல ஒரு ஒரு சலுத்து நில கடை
1: மேங்க்ரோ ஃபாரஸ்ட் இருக்கு.
0: மெயினா எங்களுக்கு நாங்களா வந்து அதை வரைக்கிற மாலுக்கு போயிடுவோம், அப்புறம் பார்க்குக்கு போயிடுவோம். எங்களுக்கு இந்த இடமே போதும்.
1: கடலூரே போதும்ப்பா. அதாவது பிச்சாவரம் சொல்லியிருந்தீங்க இல்லையா நீங்க?
0: அது சிதம்பரத்துல இருக்கு. நம்ம இங்கே சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. இங்கே சுத்தி பாக்கலாம்.
1: நம்ம ஊரை சுத்தியுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போறதெல்லாம் விட நம்ம ஊர்ல நிறைய ஸ்பாட் வந்து நம்ம போகாம இருக்கோம். அடடா இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு போகாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற நிறைய விஷயங்கள். கடலூர், பாண்டிச்சேரி, நம்மளை சுத்தியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம போகலாம். சோ இந்த தருணத்துல இவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. So stay tuned, guys. From Rainbow Pudubai 102.8 in Rumungal.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 5:58 19 நொடிகள் கேட்டுக்கொண்டிருப்பது அலையோடு விளையாடு. என் கூட இன்னொரு ஆர்ஜே ஜனா தான் வந்து நெயில் கட்ட ரொம்ப சூப்பரா நிறைய கேம்ஸ்லாம் வச்சு ஃபன்னா வந்து பீச்ல வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. ஓகே, அவரோட பேசிடலாம்.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு கடலூர் இருக்க சிங்கிள் பீச்ல இருந்து ஆர்ஜே ஜனா பேசிட்டு இருந்தேன் இல்லையா. ஒன் ஹவர் எப்படி போச்சுனே தெரியல, நிறைய பேர்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. நிறைய அவங்களுக்கு ஏதாவது ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடிஞ்சது. அவங்கள பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வெளியூர்ல வேலை பார்த்தாங்களும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் பீச்சுக்கு வரணும் அப்படின்னா ரெகுலரா வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா அகேஷனா இந்த மாதிரியான யாராவது ஃபேமிலி கூட வரும்போது ஜாலியா ஃபன் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு பீச் வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பீச் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. என்னச்சுன்னா பீச்னாவே அழகா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றது என் காலில கேக்குது. இருந்தாலும் இன்னைக்கு நான் அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் இல்லையா, ரொம்பவே அழகா இருக்கு. மக்கள் கூட்டம் அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் அப்படி நடந்து பைக்கை விட்டு போயிட்டே இருக்காங்க. சோ இந்த வீக்கெண்ட் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்காங்க நம்ம மக்கள்லாம். சோ இதே அழகான தருணத்துல நானும் விடைபெறுகிற நேரமும் வந்தாச்சு. சோ மீண்டும் ஒரு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்ககிட்ட வந்து பேசுறேன். Until this, bye from உங்கள் ஆர்ஜே ஜனா. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்க்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலையை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார்.

இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு மோடி அந்நாட்டு அதிபர் திரு பிரபோவோ சுபயந்தியாவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடினார். பின்னர் 2ஆம் கட்டமாக ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தோனி அல்பனிசுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அங்கு நடைபெற்ற வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற அவர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய பெருங்கடல் பரப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு

டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. எண்ணற்ற அரசியல் பிரமுகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த செய்தி தொகுப்பு

0: 1957 ஆண்டு தனது இசை பயணத்தை தொடங்கிய பிரபல பின்னணி இசை பாடகி எஸ் ஜானகி உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். 1938 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியதோடு 4 தேசிய விருதுகள் உட்பட தமிழகம், கேரளம், கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் என 33 விருதுகளை பெற்றுள்ளார். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு விஜய், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இசையுலகிற்கு பேரிழப்பு என தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வுபூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசையுலகிற்கு பேரிழப்பு என இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இந்திய இசைத்துறைக்கும் கலை உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும், அவரது குரல் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள் என்றும் இசை ரசிகர்களின் நினைவில் நீங்காமல் இருக்கும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
1: மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாளை முதல் வரும் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இந்திய உயர்மட்ட வர்த்தக குழுவிற்கு தலைமையை தாங்கி செல்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி ஐரோப்பாவுடனான இந்தியாவின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமது பயணத்தின் முதல் கட்டமாக திரு கோயல் நாளை ஸ்பெயினுக்கு செல்கிறார். அங்கு நடைபெறும் வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் அவர் பங்கேற்பார். இந்த அமர்வு வாகனத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரயில்வே, செயற்கை நுண்ணறிவு, குறை கடத்திகள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகளை ஆராய்வதற்காக ஸ்பெயின் மற்றும் இந்திய தொழில்துறை தலைவர்களை ஒருங்கிணைக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியர்கள் ஏமன் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் தளர்த்தி கொண்டுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 ஆண்டு பயணிகள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு பயணிகள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அத்தியாவசியமற்ற பயணத்தை தவிர்க்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை மேம்பட்டுள்ளதை அடுத்து அங்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளின் மகத்தான பாரம்பரியத்தை மதித்து அதை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வலியுறுத்தினார். புதுடெல்லி துவாரகாவில் உள்ள மன்னம் சர்வதேச மையத்தில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலை மற்றும் மன்னம் ஸ்மிருதி மண்டபத்தை திரு ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து பேசினார். அவர் உரை குறித்த கூடுதல் தகவல்கள்.
0: சமூக நீதி, சமத்துவம், கல்வி மற்றும் சமூக சேவைக்காக மன்னத்து பத்மநாபன் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்த அர்ப்பணிப்பை அவர் எடுத்துரைத்தார். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நல்லிணக்கமான சமுதாயத்தை உருவாக்கும் தேசத்தின் பயணத்தில் மன்னத்து பத்மநாபனின் கொள்கைகள் தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றன என்று

0: குறிப்பிட்டார். நவீன இந்தியாவின் தலைசிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக மன்னத்து பத்மநாபனை வர்ணித்த திரு ராதாகிருஷ்ணன், கல்வி, சமூக சீர்திருத்தம், சுயசார்பு மற்றும் சமூக சேவை ஆகியவற்றின் மூலம் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக அவரது வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டது என்று கூறினார். மகாத்மா காந்தியுடன் இணைந்து சமூக ரீதியாக நலிந்தவர்களின் நலனுக்காக போராடுவதில் மன்னத்து பத்மநாபன் ஒரு முக்கிய பங்காற்றினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் சத்தியாகிரகத்தில் அவரது தீவிர பங்களிப்பை எடுத்துரைத்த திரு ராதாகிருஷ்ணன் அதனை இந்தியாவின் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் வரையறுக்கும் அத்தியாயங்களில் ஒன்றாக விவரித்தார்.
1: நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை மக்கள் நிறுவ வேண்டுமென வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.25 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடக்கி வைத்தார். கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமது பின் கலிஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நின்றவர் என குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெறிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களை அடுத்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக் கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலையை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கவுண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே. உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை பிளே பண்ண ரெடியா வந்திருக்கிறது நான் உங்க ஆர்ஜி வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய மனம் விரும்பும் பாடல்களை கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275 230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0433 என்ற முன்குறியீட்டு எண்ணம் இணைத்து அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன் மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து? வணக்கம் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் பிளே பண்ண?
1: படமும் பாடலும் கவிதை நடையில் ஓட்டம் கண்ணாமூச்சி ஆட்டம் வழிமேல் இவள் வைத்திருக்கும் விழி ஏனோ பொழுதெல்லாம் நிராசை கண்ணா உள்ளம் கவர்ந்த மண்ணா நீ இருக்கும் இடம் தெரியாதும் இதயம் முழுமையும் எதிர்பார்க்கும் ருசி கண்ட பூனையாய் வெண்ணையை திருடி தின்றும் பண்ணுண்ட மாயவா இதுவும் ரசிக்கும் ருசிக்கும் லீலையோ நீலமேக வண்ணா இன்முகம் தருவாயா நின் தரிசனம் கோகுலத்தில் காத்திருக்கிறாள் உன் ராதை.
0: சூப்பர். உங்களுடைய
1: அப்படிங்கிற பாட்டையும் கண்ணா நீ எங்கே அப்படிங்கிற பாட்டையும் எஸ் ஜானகி மழலை குரல்ல தமிழ பாடியிருக்காங்க. ஒரு பாடலை நாம ஜானகி பாடலை கேட்போம், அவருக்கு நாம கொடுக்கற ஒரு அஞ்சலியா.
0: ஓகே ஓகே. இந்த திரைப்படத்துல இருந்து சார் இது
1: ருசி கண்ட பூனை.
0: ஓகே, நன்றி கால் பண்ணது. நன்றி நன்றி
1: நன்றி.
0: முதல் அழைப்பாளருடைய விருப்ப பாடல் ருசி கண்ட பூனை திரைப்படத்திலிருந்து கண்ணாணி அப்படின்ற பாடலை கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கான பாடலை பிளே பண்ணாலும் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275 230 என்ற எண்களுக்கு.

作业

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருச்சு. மனம் விரும்புதே உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு நேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் எங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது?
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம், சொல்வது யார் எங்கிருந்து?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி.
0: சூப்பர் சார். எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடலாம் உங்களுக்கு ப்ளே பண்ணணும் நிகழ்ச்சியில?
1: படம் தரப்பேஜி சார். பாடல் சின்னத்தாய்.
0: சின்னத்தாயவள், சூப்பர். ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கேட்டேன்.
1: ஜானி மறைவுக்காக அந்த பாடல் கேட்கறேன் சார்.
0: ஓகே ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி சார்,
1: மிக்க நன்றிங்க சார்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை நீங்கள் கேட்க நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்று எங்களுக்கு. ஸோ கடைசி காலர் கேட்ட தளபதி படத்தில் இருந்து அந்த பாடல் கேட்டலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல் நீங்கள் கேட்டு அந்த நிமிஷம் மனம் விரும்பதே உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்க நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். நேரம் 6:31:25 ஆயிட்டு இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர் யார் எங்கிறது? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுகிறேங்க.
0: வணக்கம் கண்ணன் சார், சொல்லுங்கள் உங்களுக்கு நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்தில் என்ன
1: படம் அப்ளை பண்ணுங்க? படம் வந்து ஜானிங்க, பாடல் வந்து காட்டில் உந்தன் ஜீவம், காணாத உன்னை தேடு.

0: இனிமேல் எப்பயுமே அவங்களை காண முடியாதுல்ல. அதனால
1: ஓகே சார், பாடலாம் நம்ம கேட்டுட்டு இருப்போம் தினம்.
0: நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி. ஸோ நேரோட பாடலை கேட்கலாம். ஜானி திரைப்படத்திலிருந்து உங்களோட விருப்பப்படம் கேட்கலாம். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட விருப்பப்படம் FM பிரைன் போல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: கேட்க நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யாரும் இருந்து?
1: ஹலோ வணக்கம் சார், நான் ஒரே ஊர்லேருந்து கங்காதரன் பேசுகிறேன்.
0: வணக்கம் கங்காதரன் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் ப்ளே பண்ணணும்?
1: காதல் ஓவியம் என்ற திரைப்படத்துலேருந்து நாதம் என் ஜீவன் என்ற விஞ்ஞான பாடல்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி சார். உங்களுடைய பாடலை ப்ளே பண்ணலாம், கேட்டேன் ஜெய்படங்க எஃப்எம் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் பிரைன் உங்களுக்கு டென்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்களுடைய விருப்பப்பாடலை கேளுங்க, நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கிறார் ஒரு காலர். ஹாய், ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?
1: மாலை வணக்கம் சொல்வது வெற்றி சார் அவர்களுக்கு. இளமாங்கலம் ஆர் முருகன், இளமாங்கலம் இ ராமாமுருகன், இளமாங்கலம்
0: முருகன் சார். சொல்லுங்க, ஸோ என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
1: படம் வந்து அன்னக்கிளி, பாடல் வந்து அன்னக்கிளி உன்னை தேடுது ஆறு மாசம் பிறகிருந்து, அந்த பாடல் வேணும் சார்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான பாடல் வருது கேட்டேன், என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்களுக்கு நன்றி சார், மாலை வணக்கம.
0: நன்றி நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லைனா மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம். அதில் பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத் திட்டம் குறித்த புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிருபகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடலும், அதனைத் தொடர்ந்து பணிச்செய்தியும் கேட்கலாம் முதன்மை அலைவரிசையில். நேரம் 6:49:35 நீங்கள் கேட்டிருக்கிற நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கிற மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார், நான் தேலியன் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார், சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் நான் பிளே பண்ணணும்?
1: நானும் ஒரு எஸ் ஜானகி அம்மாவுடைய பாட்டு தான் கேட்க போறேன். உயிரே இது திரைப்படத்தின் பெயர். அதுல இருந்து நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை ஊஞ்சலேன்னு இந்த சாங்குடைய மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் இம்ப்ரவைசேஷன் அந்த சாங்குக்கு அம்மா கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாடல் கேட்கலாமா?
0: சூப்பர், கேட்டலாம். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ ப்ரோ.
0: இது மாதிரி நீங்களும் உங்களோட விருப்பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760225230 என்ற எங்களுக்கு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இதே திரைப்படத்திலிருந்து

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புது நிகழ்ச்சியில் விருப்பப்படல் கேட்க வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
2: உற்சாகமான மாலை வணக்கம் சார்.
1: உற்சாகமான மாலை வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
2: திருவாரூர் மாவட்டம் சில்லூர் சதா கௌதமன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணணும்?
2: எனக்கு தேவர் மகன் படத்திலிருந்து இஞ்சி இடுப்பழகா என்கிற பாடல் கொடுங்க சார்.
1: சூப்பர் சார், கால் வணங்கு, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டீங்க.
2: நன்றி நன்றி, வணக்கம் சார்.
1: ஸோ நேர்களே, நேர்களே, நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒரு வேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து டைப் பண்ணுறாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் பிரைன் போவின் மனம் ரொம்ப நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

மஞ்சச்சவா.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தொடர்வது 7:00 செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். இது தொடர்பாக புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவியுள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை மக்கள் நிறுவ வேண்டுமென வலியுறுத்தினார். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா நாடு முழுவதும் சுமார் 668 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 தொழிலாளர் மாநில காப்பீடு சுகாதார திட்டங்களை வரும் செவ்வாய்க்கிழமை தொடக்கி வைக்கிறார். இந்த திட்டங்களில் தெலங்கானாவின் சனத் நகரில் உள்ள ESIC மருத்துவமனையின் புதிய வெளி நோயாளர் பிரிவு கட்டடம், தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள 100 கொண்ட ESIC மருத்துவமனை உள்ளிட்டவை அடங்கும். வியட்நாம் பூ குவாக் தீவுக்கு அருகே நேற்று படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் வியட்நாமின் ஹோ சி மின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் இன்று தெரிவித்துள்ளது. அங்கு தேவையான நடைமுறைகள் முடிந்தவுடன் உடல்கள்

0: விரைவில் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்படும் என்று தூதரகம் தமது சமூக ஊடகப் பதிவில் கூறியுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் வரும் 17 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்க நான் ப்ளே பண்ணேன், நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணணும் எஃப்எம் ரெயின்போல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271-760-2275-230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போல. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யாருங்க இருந்து?
1: உடையார் பாளையம் மூர்த்தி பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடலாம் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்?
1: மஞ்சி விரட்டு படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடின பாட்டு மாமா வாங்கி தந்த அந்த பாட்டு வேணும் சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்து கேட்டேன் பண்ணுங்க. கால் பண்ணது நன்றி சார்.
1: நன்றி சார். நன்றி.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின் போல நீங்க கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் விருப்பப்படல் கேட்க வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார்.
0: மழை வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: சார்
0: வணக்கம் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல என்ன படம் உங்களுக்கு பிளே பண்ணணும்
3: சார்? படம் வைதை காத்திருந்தார். அவிநாயகர் கூட சார். ஜானகி.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நிகழ்ச்சியில்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகநாத் ரத யாத்திரை

0: தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000 மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலா பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த பு குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 200,000 மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்.

0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8. நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
2: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
1: வணக்கம் கலைவாணி மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் வந்து மண் வாசனை பொத்தி வச்ச மல்லிகை மொட்டாங்க சார், ஜானகி அம்மா பாடிய பாடல். அதனால
1: ஓகேவா, கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கிட்ட என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ சார்.

நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் இதுவரை கேட்டது ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக. வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை நான் பிளே பண்ண, நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போல. நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: திருக்கொழுந்தூர் ராஜா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு பிளே பண்ணணும்?
1: படம் பாசம்.
0: ஓகே, அதுல என்ன பாடல்?
1: ஜல் ஜல் என்ன சலங்கை ஒளி, படம் பாசம்.
0: ஓகே ஓகே சார், பாசம் திரைப்படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடலை கேட்டலாம். ஜல் ஜல் என்ன சலங்கை ஒளி பாடல. நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு.

0: பிரசங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 16 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீரான சீதாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சீரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல. நீங்க கேட்டிருக்கீங்க ஸ்ரீ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யாருங்க இருந்து?
3: வணக்கம் சார், பாண்டன் ஜெய.

0: வணக்கம் மேடம், நலம். சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு தெரியும்? எந்த திரைப்படத்தில் இருந்து பேசணும்?
1: படம் மகளிர் மட்டும் சார். பாடல் தரவமாடு மூணு காலமாடு ஒன்று. இந்த பாட்டுல ஜானகி அம்மா மூணு வாட்ச் டிஃபரெண்டா கொடுத்திருப்பாங்க சார்.
0: ஓகே ஓகே, சூப்பர், தேங்க் யூ. கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க் யூ.
0: ஸோ நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல் இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230. என்ற எண்களுக்கு ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேயர்களே, சைபாளின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு ரசிச்சு இந்த நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கிற மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க மழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன் சார். யார் எங்கிருந்தே?
3: நான் தென்மேல் கணேஷ் ராஜா.
2: கணேஷ் ராஜா சார், சொல்லுங்க சார், எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணணும்?
3: படம் வந்து என் அண்ணன், பாடல் வந்து நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், அமரர் எஸ் ஜானகிக்காக.
2: கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது என்ன திரைப்படத்துல இருந்து கேட்டேன் சார், பண்ணுங்க.
3: நன்றிங்க, நன்றி.

0: நேயர்களே, இன்று இரவு 8:05 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 7:50, 28 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்பு நிகழ்ச்சியில் விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் விழுப்புரம் மாவட்டம் வளர்நூர்ல இருந்து பாரத் பாண்டியன் பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்?
1: இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய பாடு தண்டலை என்னை தொடு என்ற திரைப்படத்தில் புதிய பூமிது பூத்தது. அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். பாடலை முடிந்தால் புலிகள்.
0: நன்றி சார், கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: மனம் விரும்புத நிகழ்ச்சி நிர்வாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், திருவண்டி நல்லு தட்சிணாமூர்த்தி.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடலாம் உங்களுக்கு பிளே பண்ணணும்?
2: இருந்த கண்களில் பாட்டு சார், பாட்டுக்கு ஒரு சின்ன விளக்கம்.
1: ஓகே சார், சொல்லுங்க.
2: சிட்டி விரல் பட்டால் தீபமாய் முகம் சிவக்கும், நாணத்தில் புதைத்தால் இந்த நானிலமே இருண்டு விடும். தேவைக்கு போய் சொன்னால் பாவைக்கு புரியாதா, தேன் குடிக்க வண்டு வரும் மனக்கு தெரியாதா, என் விழி இரு விளக்கு உள்ளம் ஒரு கிழக்கு ஆலயம் அது உனக்கு அதில் ஆண்டவன் நீ எனக்கு காத்திருந்த கண்களே.
1: ஓகே, நன்றி சார், நன்றி,
2: நன்றி சார்.
1: வரும் பாடலோடு மனம் விரும்புதல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நிகழ்ச்சி உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமது பின் கலீஃபா அல் தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நின்றவர் ஹமது பின் கலீஃபா என குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை நடைபெறும் வேளாண் விளைபொருள் சந்தை குழுவின் அமிர்த மகோத்சவத்தில் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதிய காய்கறி துணை வளாகத்தை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது திரு அமித்ஷா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் பிரச்சாரத்தின் கீழ் மரக்கன்று நடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாளை முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் ஃபின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இந்திய உயர்மட்ட வர்த்தக குழுவிற்கு தலைமை தாங்கிச் செல்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி ஐரோப்பாவுடனான இந்தியாவின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் 500,000 ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு குழு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. வியட்நாம் பூ குவாக் தீவுக்கு அருகே நேற்று படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் வியட்நாமின் ஹோ சி மின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் இன்று தெரிவித்துள்ளது. தேவையான நடைமுறைகள் முடிந்தவுடன் உடல்கள் விரைவில் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்படும் என்று தூதரகம் தனது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. சைபோலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 8.

பட்டர்ஸ் பாப்கார்ன், ஹாட் பட்டர் பாப்கார்ன் ஃபார் மதுரை சண்முகம் அண்ட் ஏஞ்சலினா ஃப்ரம் புதுச்சேரி அண்ட் ஆல்சோ லாவண்யா ஃப்ரம் ஏற்காடு.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:46 ஆன் த க்ளாக் அண்ட் தட் வாஸ் அ மிஸ்மரைசிங் ட்ராக். ஐ லவ் இட் அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ் ஃபார் ரிக்வெஸ்டிங் தட் ட்ராக் டு எவ்ரிபடி, தட் பென்ஸ் அண்ட் ஜாஸ்மின், விஷ்ணு, சூர்யா, வசந்த் ஆல்சோ ஃபைன் அண்ட் சத்யா, ஸ்ரீயா, விஷ்ணு, மோகன் ஃபார் ரிக்வெஸ்டிங் தட் ட்ராக் டு, தட் இஸ் அசிம். அண்ட் நவ் ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் அ பர்சன். That person told me the nickname only. The nickname is I Do. Then I requested, please tell your real name. Then it is Monas. Monas. And that listener has requested for BTS, Feet Hastily, Boy With Love. Here goes the track. I Do. Please listen to this track. Love you lots. Take care.

கார்பெண்டர் எக்ஸ்பிரஸோ ஃபார் பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி. ஓ பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி, சப்ரீனா கார்பெண்டர் எக்ஸ்பிரஸோ.

பத்மாவதி, முனிஷா, ஐடு, கிருத்திகா, ரிஷி, மதுரை சோமசுந்தரம், ஜெய்சீலன், பூக்கடை மணி, ஷர்மில், நித்ரு, ஸ்வப்னா, கிறிஸ்டினா, சண்முகம், ஏஞ்சலினா, லாவண்யா, பிரீதா, வினோலினா, பிலிப், பெஞ்சமின், ஜாசின், விஷ்ணு, சூர்யா, வசந்த், சத்யா, ஸ்ரீயா, விஷ்ணு, மோகன் அண்ட் விக்டர்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நூற்றி 2.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். இனிமையான இரவு வேளையில் இசையால் உங்கள் இரவை அழகாக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சுகார்ஜி வெற்றி. இசையால் இனிமையான பாடலை வழங்கவிருப்பது சதீஷ் சக்கரவர்த்தி. இசையில் லீலை திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் சதீஷ் சக்கரவர்த்தி குரலில் பாடல் கேட்கலாம்.

உங்கள் மனம் கவரும் இரவு நேரத்தில் மனம் கவரும் இனிமையான மேலோடு பாடலாய் யுவன் சங்கராஜாவின் இசையில் பட்டியல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா மற்றும் ஸ்வேதா மகன் குரலில்

உங்கள் மனம் கவரும் இரவு நேரத்தில் மனம் கவரும் இனிய மெல்லடி பாடலாய் கேட்கவிருப்பது கணேஷ் ராகவேந்திர இசையில், ரேணிகுண்டா திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திர குரலில்.

இனிமையான இரவு வேளையில் இசையால் உங்கள் இரவை அழகாக்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். உங்கள் மனம் கவரும் இனிமேல் ஒளிப்பாடலாய் கேட்க இருப்பது தரன் இசையில் பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்ருதி குரலில்.

0: நேரம் 9:41 25 உங்கள் மனம் கவரும் இரவு நேரத்தில் உங்கள் மனம் கவரும் இனி மெல்லொடி பாடலாய் கேட்கவிருப்பது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கற்றது தமிழ் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
2: பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காத.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான இரவு வேளையில் இசையால் உங்கள் இரவு அழகாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம். நேரம் 10:37.

உங்கள் மனம் கவரும் இனிமையான மெலோடி பாடலாக கேட்கவிருப்பது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் பாம்பே ஜெயஸ்ரீ.

உங்கள் மனம் கவரும் இனிமையான மெலோடி பாடலாய் கேட்கவிருப்பது தேவா இசையில் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து. பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

இசையாளுங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல். டி இமான் இசையில் தகதிமிதா திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் மாதங்கி.

உங்கள் மனம் கவரும் இனிய மெலோடி பாடலாய் கேட்கவிருப்பது சிற்பி இசையில் கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி குரலில்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான இரவு வேளையில் இசையால் உங்கள் இரவை அழகாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம். உங்கள் மனம் கவரும் இனிமையான மேலோடி பாடலாய் ஒழிக்கவிருப்பது ஏசே ராஜ்குமார் இசையில் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

நேரம் 10:36:58. உங்கள் மனம் கவரும் இனிய மெலோடி பாடலை கேட்க இருப்பது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே சித்ரா குரலில்.

நேரம் 10:51:15. உங்கள் மனம் கவரும் இனிய மேலோடி பாடலாக கேட்கவிருப்பது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிடத்தில் இணை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

இதுவரை இசையால் உங்கள் இரவை அழகாக்கிக் கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சி நிறைவாக உங்கள் மனம் கவரும் இனிய மெல்லோடி பாடலாய் ஒலிக்கவிருப்பது எஸ் ஏ ராஜ்குமார் இசைகள் சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, ஒழுக்கம் உயர்வு தரும். வழங்குபவர் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்கான செய்திகள். இதில் ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாட்டுத்துறை தா. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சி. வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை விளையாட்டுக்களம். இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் களரி பயிட்டு கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ. மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் முதற்பகுதி. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிறை துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:35 வணக்கம் மக்களே. ஏட்டு 2 முதல் 8:15 மற்றும் 8:30 முதல் 8:55 நம புதுவை நிரலில் இணைகிறார் ஆர். ஜான்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட்ஜெட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். இதில் பூஜ்யர் இந்திரா காந்தி தேசிய கலைமயம் சித்திர அமைப்பு, மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. வி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதிய குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இதில் குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான் ஆரோக்கியம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் பூச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை துறை தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள்.

மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரை மற்றும் 7:25 முதல் 7:59 வரை மனமுருந்தைய தொலைபேசி வழி நேர்விருப்பம். இதனிடையே 7:30 ஃபீஃபா உலக கோப்பை கால்பந்து 2020 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு வானிலை அறிக்கை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 90.2 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பெறும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

0: Lord's Cricket Ground in London, England were 130 for 6 in their second innings on day 3 when reports last came in. Earlier, India declared their second innings at 341 for 7, setting a huge target of 457 for the hosts. Yastika Bhatia became the first female test centurion at Lord's, scoring 113 runs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.